சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. நான் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறிய ஒரு பாடல் பாடுகிறேன். அதன் பெயர் கண்ணான கண்ணே.

கண்ணே கண்மணியே முத்து மஹமூதே, அகிலத்தை ஒளியாக்கும் ஒளி தீபமே. கண்ணே கண்மணியே முத்து மஹமூதே.

வடிகின்றதே, ஓயாமல் கண்ணீராய் வடிகின்றதே. எனதுயிரை வடித்து கவி பாடி முடித்தே.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: முயற்சி செஞ்சா முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு வாரத்துடைய கடைசி நாள் சனிக்கிழமை. வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை காலேஜ் போகிறவங்களா இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டோம்னா போதும்ப்பா, நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி மாதிரிலாம் வந்துட்டு நினச்சிட்ருப்பீங்க. முக்கியமாக வந்துட்டு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கி தான் வந்துட்டு காலாண்டு விடுமுறை கடைசி நாள், நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. உடனே திங்கட்கிழமையிலேருந்து வந்துட்டு ஸ்கூலில் திரும்ப ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக யூஸ்ஃபுல்லான பல தகவல்களை சத்யா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் ஒரு முயற்சி பண்ணும்போது நம்மளால் இது முடியுமா, நமக்கு இது சரியாக வருமா அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய நேரம் நிறைய வரும். ஆனால் அது எல்லாத்தையுமே யோசிக்கும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முயற்சி செஞ்சோம் அப்படின்னா முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது. ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்டோன்னா அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா தோல்வி நம்மளை நிறுத்த வர்றதுக்கு கிடையாது. இன்னும் எப்படி முயற்சி பண்ணணும், எப்படி என்ன இவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வருது. ஸோ அதனால் முயற்சி பண்ணோம் தோத்துட்டோம் அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு நினைக்காம அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம எந்த விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கப்போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டுருக்கோம் சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ பார்க்கலாம் இவ இன்னும் வரக்கூடிய நேரங்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,

7777078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே மார்ட்டின் கார்டேஜருடைய வச்சி செய்ய போற அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தாங்க வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வரணியோட

0: காந்தி ஜெயந்தி மற்றும் தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு
1: சீகரம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பலர் இணைந்து நடத்தும்
0: 20ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் மற்றும் அரசு பள்ளி சாதனை மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா
1: நடைபெறும் நாள் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை
0: நடைபெறும். இடம் வேலநத்தம் பாவடி செங்குந்தர் திருமண மண்டபம் ஆட்டையாம்பட்டி.
1: ரத்த தானம் செய்வோம், மனிதநேயத்தை வளர்ப்போம்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யார்

0: யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நீங்களாம் வந்துட்டு வெண்டைக்காய் சாப்பிடுவீங்களா? வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால நிறைய பயன்கள் வந்துட்டு இருக்குதுங்க. இதிலிருந்து வைட்டமின் சி, வைட்டமின் கே, ஃபோலைட் மாதிரியான நிறைய ஊட்டச்சத்துக்களுமே வந்துட்டு இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குடல் இயக்கம் சீராக இருக்கிறதுக்காக இந்த வெங்காயம் இந்த வெண்டைக்காய் வந்துட்டு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி நார்ச்சத்து மற்றும் தாவர ஊட்டச்சத்துக்கள் சமச்சீர் உணவுடைய ஒரு பகுதியாக இதய ஆரோக்கியத்திற்காக துணை புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து உணவுக்கு பிறகு சர்க்கரை வேகமாக அதிகரிப்பதை தணிக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு, ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் கே எலும்பு ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் சி உடலுடைய இயல்பான நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பாட்டிற்கு ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின் மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நார்ச்சத்து நிறைந்த காய்கறியாக இருப்பதனால நீண்ட நேரம் நிறைவாக உணர உதவலாம் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு வெங்காயம் வீட்டில் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வெங்காயம் இந்த வெண்டைக்காய் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 46 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 65 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், கத்திரிக்காய் 35 ரூபாய், ப்ளூ கத்திரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 35 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், அவரைக்காய் 110 ரூபாய், பூசவரை 120 ரூபாய், கேரட் 55 ரூபாய், கொத்தவரை 35 ரூபாய், பழங்களில் புவன்வாழை 50 ரூபாய், தேன்வாழை 55 ரூபாய், ரஸ்தாளி 65 ரூபாய், செவ்வாழை 75 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், இஞ்சி 170 ரூபாய், கொத்தமல்லி 40 ரூபாய், புதினா 36 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 28 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, எடப்பாடி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக தில் திலீப்புடைய வாண்டட் வாய்ஸ் சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்கள்

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: ஏ ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.

0: அம்மா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
1: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
0: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
1: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
0: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
1: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
0: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
1: ஓ, அப்படியா? சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இப்போ மின்சார சேவையில் உங்களுக்கு ஏதாவது புகார் அளிக்கணும் அப்படின்னா அதுக்காக வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. 9498794987 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் வந்து மின்சார சேவை சம்மந்தமான புகார்கள் நீங்கள் அளிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னா உங்கள் சத்யா. தமிழகத்தில் மின்சாரம் சம்மந்தப்பட்ட அந்த சேவை தொடர்பான புகார்கள் மக்கள்கிட்டருந்து எளிதாக பதிவு செய்வதற்காக விரைவாக அதிகாரிகளிடம் தெரிவிக்க வாட்ஸ்அப் TNPEB சப்போர்ட் வசதியை வந்துட்டு இப்போ மின்வாரியம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுமக்களுக்கு தடையற்ற மற்றும் சீரான மின்சாரத்தை வழங்குவதற்கு தேவையான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதோடு மின்சாரம் விநியோகம் உள்ளிட்ட சேவைகள் குறித்த புகார்களை எளிதாக அளிப்பதற்காக உரிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நடவடிக்கையின் அடுத்த கட்ட அந்த முயற்சியின் மூலமாக மின்சார சேவைகள் குறித்து புகார்கள் நீங்கள் விரைவாக கையாளவும் அதே மாதிரி அவற்றை உரிய அதிகாரிகளிடம் காலதாமதம் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்து குறித்த காலத்தில் தீர்வு வழங்கவும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய TNEB சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய வசதி உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த சேவையை பெறுவதற்காக வாட்ஸ்அப் செயலியில் 9498794987 அப்படிங்கிற இந்த நபருக்கு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணிட்டா போதும், அந்த மொபைல் எண் அல்லது மின் இணைப்பு எண் வாயிலாக புகார் குறித்த விவரங்கள் பெறப்பட்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு உடனடியாக அனுப்பப்பட்டு புகாரை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக மக்கள் எளிதாகவும் விரைவாகவும் மின்சார சேவைகளை பெறலாம் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மள நிலை என்ன 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க, வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க,
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான். அங்க பாத்தியா, ரெண்டு குருவி ஜொயிங்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு
1: மச்சான். அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது வீடுகளில் சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்கிறதுக்காக 10 நாட்களில் மட்டுமே 16,500 பேர் வந்துட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நாடு முழுக்கவுமே வீடுகளில் இருக்கக்கூடிய மின்கட்டண செலவை குறைக்கிறதுக்காக பிரதமர் சூரிய வீடு இலவச மின் திட்டத்தின் கீழே 1 கிலோவாட் திறனில் மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்கிறதுக்காக 30,000 ரூபாய் வரைக்கும், அதுக்கப்புறமா 2 கிலோவாட் அமைக்கிறதுக்காக 60,000 ரூபாய், அதுக்கு மேல் 78,000 ரூபாய் அப்படி மாதிரி மத்திய அரசு மானியம் வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இது கூடவே சேர்த்து 1 லட்சம் ரூபாய் வரைக்குமே மானியம் வழங்கக்கூடிய திட்டத்தை தமிழக மேற்கூரை சூரியசக்தி மானிய திட்டத்தை தமிழக அரசு கடந்த செப்டம்பர் 21 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுபடி 1 கிலோவாட்டிற்கு 5,000 ரூபாய், 2 கிலோவாட்டிற்கு 10,000 ரூபாய், 3 கிலோவாட்டிற்கு 22,000 ரூபாய் அப்படி மாதிரி மானியம் வழங்கப்படும் அப்படின்னும், இதன் மூலமாக 3 கிலோவாட்டிற்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்குமே மானியம் கிடைக்கும் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு விண்ணப்பிக்க https://tnebltd.gov.in/usrp அப்படிங்கிற இந்த இணையதளத்தை மின்வாரியம் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய மார்ச் மாதத்துக்குள்ளார 1 லட்சம் வீடுகளில் சூரிய சக்தி மின் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்குது அப்படின்னு பலரும் ஆர்வமுடன் விண்ணப்பித்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால திட்டம் தொடங்கிய கடந்த 10 நாட்களில் மட்டுமே 16,500 பேர் வந்துட்டு விண்ணப்பம் செய்திருக்காங்க அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வீடுகளில் மட்டுமே சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்கிறதுக்காக 10 நாட்களில் 16,500 பேர் வந்துட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்ததான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி உடை விலை நிலவரம் நம்முடைய சேலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,775 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,10,200 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளி உடைய விலை கிராம் ஒன்றுக்கு 235 ரூபாயாகவும், வெள்ளி உடைய விலை பார் ஒன்றுக்கு 235,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் முட்டையுடைய விலையுமே 5.40 காசுகள் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போது தங்கத்துடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியுடைய விலையாக இருக்கட்டும், கடந்த நாட்களை விட இப்போது கொஞ்சம் கம்மியாகி தான் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் தங்கத்துடைய விலை நேற்று இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சமாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி வந்துட்டு 1,10,200 ரூபாய் அப்படி மாதிரி லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்டுமே இருக்குது, அது என்ன அப்டேட் அப்படிங்க தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஜெகதீஷுடைய அடிக்கல்லியே சாங் அப்படி தான் பார்த்து வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு, தமிழகத்துடைய மற்ற இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலுமே சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு தென் மாவட்டங்களில் இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய சேலத்திலையுமே இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு நம்ம சேலத்தில் மழை வரப்போகுதா இல்லை இதே மாதிரி தான் வந்துட்டு வெயில் சூடுன்னு அடிச்சுட்டு இருக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் இப்போது வந்துட்டு ரீசெண்ட் டேஸாகவே நைட் டைமங்களில் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களாகவே நைட் சமயத்தில் வந்துட்டு மழை பெய்யறது கிடையாது நம்மளுடைய சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில். அதே நேரத்தில் ஆனால் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா கொடையோ ரெயின் கோட்டோ வந்துட்டு சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இங்கே ஏதாவது வெளியே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சேஃப்டிக்காக கொடையோ இல்லை ரெயின் கோட்டோ எடுத்துகிட்டு வச்சுட்டு கிளம்பிடுங்க. இப்போ அடுத்தது நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 75.20 அடியாகவும் நீரிருப்பு 37.33 டிஎம்சி ஆகவும் இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 1535 கனடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 15,000 கனடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வெறும் 1535 கனடி அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 15,000 கனடி அப்படி மாதிரி அதிகமாக இருக்குது. இப்போ நீர்வரத்து வெறும் 1535 கனஅடி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 15,000 கனஅடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நீர்வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் நீர் திறப்பு ரொம்ப அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே அடுத்தடுத்து வேகமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, இதுக்கு மேலேயும் வந்துட்டு அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்டின் கார்ஜருடைய மிட்டா மிராசு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வந்துட்டு இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதா என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, கரூர் வழித்தட ரயில்கள் இயக்கத்தில் வந்துட்டு இப்போ மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. புகழூர் டு மூர்த்திபாளையம் ரயில்வே ஸ்டேஷன்கள் இடையே தண்டவாள பாதை சீரமைப்பு பராமரிப்பு பணிகள் நடந்துட்டு இருக்குது. இதனால கரூர் தட ரயில்கள் இயக்கத்தில் அக்டோபர் மாதம் 3, 6, 8, 10, 13, 15, 17 ஆகிய நாட்களில் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுபடி அந்த நாட்களில் அதிகாலை 5:20 புறப்படக்கூடிய செங்கோட்டை டு ஈரோடு எக்ஸ்பிரஸ் ரயில் கரூர் ஸ்டேஷனுடன் நிறுத்தப்படும் அப்படின்னும், பராமரிப்பு பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே இருந்து ஈரோடுக்கு முன்பதிவற்ற சிறப்பு ரயிலாக இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கமான நிறுத்தங்களுடன் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலையில் 6:30 கிளம்பக்கூடிய பாலக்காடு டவுன் டு திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் ரயில் புகழூர் ஸ்டேஷனோடு நிறுத்தப்படும் அப்படின்னும், பணி முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து திருச்சிக்கு முன்பதிவற்ற சிறப்பு ரயிலாக இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 8:00 புறப்படக்கூடிய கோயம்புத்தூர் டு நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் ரயில் கோயம்புத்தூர் திண்டுக்கல் இடையே போத்தனூர் பொள்ளாச்சி பழனி வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் அப்படின்னும், இதனால கோவை வடக்கு பீலமேடு சிங்காநல்லூர் இருகூர் சூலூர் சாலை சோமனூர் திருப்பூர் ஊத்துக்குழி ஈங்கூர் ஈரோடு பாசூர் கொடுமுடி புகழூர் கரூர் பாளையம் அதுக்கப்புறமா எரியோடு ஸ்டேஷன்களில் நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறாக போத்தனூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி ஒட்டன்சத்திரம் ஸ்டேஷன்களில் நின்று போகும் அப்படி மாதிரி வந்துட்டு சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில் சந்தியூர் மல்லூர் சிலநாயக்கன்பட்டி ஜங்ஷன் அயோத்தியா பட்டினம் மாமாப்பேட்டை இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. வண்டியில் போகிறீங்க ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க என்ன சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. இப்போ அடுத்ததான் இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டேன். என்ன அப்படின்னா, தமிழகத்தின் மாநில பள்ளம் இது அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியை நான் கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்ம நிலை எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்த பிளேசியோட தனானி நானி சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள்ல சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அவரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவர் வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதுல உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: காந்தி ஜெயந்தி மற்றும் தேசிய ரத்த தான தினத்தை முன்னிட்டு
3: சிகரம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பலர் இணைந்து நடத்தும்
2: 20ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் மற்றும் அரசு பள்ளி சாதனை மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா
3: நடைபெறும் நாள் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை
2: நடைபெறும். இடம் வேலநத்தம் பாவடி செங்குந்தர் திருமண மண்டபம், ஆட்டையாம்பட்டி.
3: ரத்த தானம் செய்வோம், மனித நேயத்தை வளர்ப்போம்.

0: அப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா காலையில

0: நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதில் நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்தில் நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமேல் நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸோட கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
2: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: இப்போ மத்திய அரசில் வேலை வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தினா ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எனச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. மத்திய அரசில் பல்வேறு துறைகளில் காலி இடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை வந்துட்டு யூபிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, உதவி பேராசிரியர் 64, உதவி அரசு வழக்கறிஞர் 140, சட்ட அதிகாரி 4, அசிஸ்டன்ட் எடிட்டர் 4, 2 உட்பட மொத்தமாக 212 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி MBBS BL முடிச்சிருக்கணும். இவங்களுக்கான வயது வரம்பு 21 வயசுலேருந்து 50 வயசு இருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு, இந்த ரெண்டு முறைகள் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹25. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் 9/10/2026 அன்னைக்கு தான் கடைசி நாள். இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா upsc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இவங்களை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. வர 9/10/2026 அன்னைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். அங்கே தான் கடைசி நாள். upsc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இதை பற்றி கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா தனசேகர் அவர்கள் வந்துட்டு பாரப்பட்டி பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தனசேகரண்ணா. உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கான நாள் உங்களுக்கான நாள், செம்ம ஜாலியாக பூஸ்ட் அப்பா என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நாள் மாதிரியே நீங்கள் எல்லா நாளுமே செம்ம ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததாக உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாரோடைய விண்மீன் போலவே சாங் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9/7/8/7/7/0/107/8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
3: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
2: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
3: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
2: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
3: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
2: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
3: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா, பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
2: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
1: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தாங்க. நம்ம வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் பல விஷயம் வந்து பார்த்துருப்போம். பல விஷயங்கள் பயங்கர ட்ரெண்டிங்கில் வந்துட்டு போயிட்டுருக்கும், பயங்கர வைரலாக இருக்கும். அதாவது இப்போ வந்துட்டு உதாரணத்துக்கு சொல்லணும், இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 80s எஃபெக்ட், அதை யூஸ் பண்ணாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இருக்கிற நம்ம 2020 இருக்கிற நாம் வந்துட்டு 1980s இருந்தோம்னா எப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏஐ சேட்ஜிபிடி மூலமாக வந்துட்டு எடிட் பண்ணி நம்மளுக்கு வந்து காட்டியது. அது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு நடந்துச்சு. நம்ம எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக அந்த 80s எஃபெக்டை ட்ரை பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்ல போணுச்சு. இதே மாதிரி வந்துட்டு இந்த ஒரு காதலன் வந்துட்டு தன்னுடைய காதலிக்காக, தன்னுடைய காதலியுடைய பிறந்த நாளுக்காக நிலாவில் வந்துட்டு நிலம் வாங்கியிருக்கிறதா வந்துட்டு 25,000 ரூபாய்க்கு நிலம் வாங்குறதா வந்துட்டு ஒரு பத்திரத்தை வந்து கொடுத்து அந்த காதலிக்கு வந்து பரிசீலித்தார். இதுவும் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானவும் அதே இடத்துல ஃபன்னியாகவும் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள், ஃபன்னியான பல விஷயங்கள், வேடிக்கையான பல விஷயங்கள், அப்புறமா வந்துட்டு ட்ரெண்டிங்கான பயங்கர வைரலான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணியிலேருந்து 6 மணிக்குள்ள ஒளிபரப்பக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு. அவங்களோட உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், பயங்கர வரலான விஷயங்கள் சொல்லிட்டு கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காம கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும் குரு அவங்களோட அந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கை 9 7 8 7 0 107

எட்டு அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக இன்னைக்கான எட்டு திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, உண்ணி காய்ச்சல் தடுப்பில் முக்கியமானது தனிநபர் ஆரோக்கியமா சுற்றுப்புற தூய்மையா. உண்ணி காய்ச்சல் தடுப்பில் முக்கியமானது தனிநபர் ஆரோக்கியமா சுற்றுப்புற தூய்மையா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டு திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததாக சைகோ கண்மணி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பாடத்தை வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்கன்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு
1: மச்சான். அருவிக்கு

0: குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பார்க்கலாம்.
1: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
0: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
2: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு பேட்டி தாங்க வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பக்கூடிய கிறிஸ்துவ பயனாளிகள் நேரடியாக மானியம் வழங்கக்கூடிய திட்டத்தின் கீழே பயன்பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் ஐஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய 600 கிறிஸ்துவர்கள் பயனடையும் வகையில் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பியிருக்கக்கூடிய 550 கிறிஸ்துவர்களுக்கு நபர் ஒருவருக்கு 37,000 ரூபாய் வீதமும், 50 கன்னியாஸ்தரிகள் அருட்சேக சகோதரிகளுக்கு நபர் ஒருவருக்கு 60,000 வீதமும்,

இசிஎஸ் முறையில் நேரடியாக மானியம் வழங்கக்கூடிய திட்டத்தின் கீழே நடப்பு ஆண்டில் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பக்கூடிய கிறிஸ்துவ பயனாளிகளிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விண்ணப்ப படிவத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இருந்து கட்டணம் இல்லாமல் பெறலாம் அப்படின்னும், மேலும் www.bcmbcm.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப பதிவத்தினை 31/1/2027 உரிய ஆவணங்களோட ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை கலசமகால் பாரம்பரிய கட்டிடம் முதல் தளம் சேப்பாக்கம் சென்னை 600005 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா சித்ராக்கா. அவங்க வந்துட்டு வாழப்பாடி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சித்ராக்கா. உங்களுக்கு நாளைக்கான நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நாளைக்கான நாள் வந்துட்டு உங்களுக்கு செம சூப்பராக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததான் இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விசஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள இருப்பாக்கூடிய நம்மச்சுட்டு நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜாரு முரளியின் பிஎஸ்பியோட காம்போட எம்ஐஎம்ஆ சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்படி தாங்க கொண்டிருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோடைய தலைப்பு என்ன அப்படின்னா, உன்னிக்காய்ச்சல் தடுப்பில் முக்கியமானது தனிநபர் ஆரோக்கியமா சுற்றுப்புற தூய்மையா. உன்னிக்காய்ச்சல் தடுப்பில் முக்கியமானது தனிநபர் ஆரோக்கியமா சுற்றுப்புற தூய்மையா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்கை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக வரிருக்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தமிழகத்தின் மாநில பழம் இது, தமிழகத்தின் மாநில பழம் இது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் பலாப்பழம். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம் இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறில் இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுபாஷ் அவர்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள இருப்பக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள மறக்காம உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் கூட பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இல்லை, திரும்ப திங்கட்கிழமை உங்கள் எல்லாத்துக்கு போகவேன் நிறைய அப்டேட்ஸோடு வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டடா பாபாய் நேர்களை, மண்டே மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியிலிருந்து பேச வந்துட்டேன் நான் ஸ்ரீஹரிணி. ஸோ சனிக்கிழமை ஆனாலே கரெக்டாக 9:00 எஃப்எம் போட்டோம் அப்படின்னா ஸ்ரீஹரிணி நான் தான் பேசிட்டு இருப்பேன். ஸோ இன்னைக்கு என்ன விளையாட்டு நான் உங்க கூட விளையாடுறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான விளையாட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரிவர்ஸ்ல சொல்லுங்க அப்படிங்கிற இந்த ஒரு விளையாட்டு தான், அதுவும் ரிவர்ஸ்ல கரெக்டாக சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு தான். ஸோ இந்த விளையாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு நம்பரோ இல்லை வாரத்தில் 7 நாள் இருக்கு இல்லையா, அந்த 7 நாளை வந்து ரிவர்ஸில் சொல்லுவேன். ஸோ ரிவர்ஸில் சொல்லும் போது 2-3 நாள் விட்டுட்டு சொல்லுவேன். அந்த நான் மிஸ் பண்ண நம்பர்ஸு இல்லை நாட்களோட பேரெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 7, 6, 5, 3, 1 அப்படின்னு சொன்னேன்னா எந்தெந்த நம்பர் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஸோ 4, 2 மிஸ் ஆயிருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட விளையாட போகிறேன். ஸோ மறக்காமல் நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9 7 8 7 7 0 107 8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் 2 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் தான் உங்களுக்காக வரத்துக்கு ரெடியாக இருக்குது. ஸோ மறக்காமல் பாட்டை கேட்டுட்டு ஸ்டே டியூன்டாக இருங்க. நம்ம நிகழ்ச்சியில் இதே மாதிரி இன்னும் நிறையா காலர்ஸ் கூட நம்ம விளையாடலாம் இந்த ரிவர்ஸில் சொல்லுங்கள் அப்படிங்கிற விளையாட்டை. ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9 7 8 7 7 0 107 8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில் சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன். பேசும் பக்கங்கள்ல இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல், இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்ல இருந்து முழுமையா வெளிவந்து நிம்மதியா எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழ்ல கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரிணி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவர்ஸில் சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கரேல் மங்களபட்சம் பேசுறேன்.
1: மாணிக்கம் அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: ஓகே, இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா? ஹலோ,
2: அஞ்சு விடுபட்டிருக்கு. அடுத்தது ஆறு, ஆறு வந்துருச்சு.
1: வாரத்தை வச்சு
2: கேக்கிட்டான
1: வாரம் வந்து ஞாயிறு, சனி, வியாழன், செவ்வாய்,
2: திங்கள், புதன், வியாழன், வெள்ளி.
1: வெள்ளி, ஓகே, கரெக்டுண்ணா, சூப்பராக விளையாண்டிங்க, நன்றி.
2: நன்றி.
1: ஓகே, இன்னைக்கு மாணிக்கம்மண்ணா மங்களபுரத்துல இருந்து நம்ம கூட ரொம்ப சூப்பராக அருமையாக விளையாண்டாரு. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் மாணிக்கம்மண்ணா மாதிரியே நம்ம கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ, அப்படியா? சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரிவர்ஸ்ல சொல்லுங்க அப்படிங்கிற இந்த விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் சோனா பொன்மணி. நேயர்களுக்கும்
0: அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கான முதல் எண்கள் என்ன அப்படின்னா 6, 5, 3, 1, 2, 4. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. அடுத்து வந்து 8, 7, 5, 3.
1: 8, 7, 5, 3 அதுல ஆறு தானே?
0: ஆமாண்ணா.
1: இல்ல சரிங்களா,
0: நாலுண்ணா.
1: நாலுங்களா? நாலு.
0: உங்களுக்காக இன்னொன்னு வந்து 5, 3, 1, 2, 4. கிழமையில வந்து முதல்ல உங்களுக்கு வியாழன் செவ்வாய்.
1: திங்கள், செவ்வாய்,
0: செவ்வாய்
1: திங்கள், புதன், வெள்ளி.
0: ஓகே ஓகே, நான் கரெக்ட்னா திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவனா நம்ம கூட கால் பண்ணி ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-7107-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போ அருமையான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்னு போகுது.
1: ஓ, இயற்கை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு.
1: அச்சா, அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
3: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூழவா நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹர்னி. ஸோ இன்னைக்கு ரிவர்ஸில் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான தாறுமாற

0: சாதாரண விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். வணக்கம்.
1: ஓகே, 7.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் அதிமுகத்திலிருந்து கலைச்செல்வி அன்பு ஸ்ரீகரணி அவர்களே.
0: கலைச்செல்வி அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேங்க, உங்களுக்கும் காலை வணக்கம், நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானுமே சூப்பரா இருக்கேன்க்கா, ஹாப்பியா இருக்கேன்,
1: ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல.
0: ஓகே, நன்றி நன்றிக்கா. அக்கா இன்னைக்கு என்ன
1: விளையாட்டுன்னு தெரியுமா? ரிவர்ஸ் சொல்லுங்க.
0: அதே அதே விளையாண்டுலாமாக்கா? உங்களுக்கான எண்கள் 9, 8, 7, 5.
1: 9, 8, 7, 5. இடையில வந்துட்டு 9, 8. 6 விட்டுருக்கீங்க.
0: ஓகேக்கா, அடுத்து
1: அடுத்து 9, 8, 7. அவ்வளவுதான், 6 ஒண்ணுதான் விட்டுருக்கீங்க.
0: ஓகேக்கா, சரி கன்ஃபியூஸ் பண்ணலாம்னு பார்த்தேன், ஆனால் தெளிவாக இருக்கீங்க. சரிக்கா, அடுத்து வந்து வார நாட்களில் ஒன்று சொல்லிடவா? ஓகே, உங்களுக்கான நாட்கள் வந்து ஞாயிறு, சனி, வியாழன், திங்கள்,
1: வெள்ளி, ஞாயிறு, திங்கள். வெள்ளி விட்டுருக்கீங்க. அடுத்து வந்து திங்கள்னா செவ்வாய், புதன், ரெண்டு விட்டுருக்கீங்க.
0: சூப்பர்க்கா, கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: இன்னொன்னு சொல்லுங்க ஸ்ரீகரணி.
0: ஓகே, எண்கள் வேணுமா இல்ல வார நாட்கள் எது வேணுக்கா?
1: வார நாட்கள் கூட சொல்லலாம்.
0: வார நாட்களை சொல்லிடவா? ஓகே சூப்பர். உங்களுக்காக வெள்ளி, புதன், திங்கள்.
1: வெள்ளி, புதன், வியாழன் விட்டுட்டீங்க.
0: ஓகே,
1: வெள்ளி, புதன், திங்கள், செவ்வாய் விட்டுருக்கீங்க.
0: சூப்பர்க்கா. ஓகே நன்றிக்கா, சமயம் விளாண்டிங்க.
1: நன்றிங்க ஸ்ரீகரணி, நீங்க சேர்மே போது உங்களுக்கு பாராட்டு வாழ்த்துக்களும்.
0: நன்றி நன்றிக்கா.
1: நன்றி நன்றிங்க.
0: ஓகே, இன்னைக்கு மேட்டூர்ல இருந்து கலைச்செல்வி அக்கா நம்ம கூட கால் பண்ணி ரொம்ப அருமையா விளையாண்டாரு. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் கலைச்செல்வி அக்கா மாதிரி நம்ம கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-7107-8. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. செந்தில் கணேஷ் ராஜலட்சுமியோட தை மாசம் அப்படிங்கிற பாடலும், ஆகாஷோட என் மனசில் அப்படிங்கிற ரெண்டு பாடலும் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: மிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சோடவா நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் நம்ம சூப்பரா ஜாலியா ரிவர்ஸ்ல சொல்லுங்க அப்படிங்கிற இந்த விளையாட்டை தான் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
1: என் பேர் ராகினி, நான் ஏற்காட்ல இருந்து பேசுறேன்.
0: ஓகே ராகினி, பாப்பா எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு ஸ்கூல் லீவா? சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பர். அடுத்து வந்து வார நாட்கள் சொல்லிடவா? ஓகே, உங்களுக்கான நாட்கள் வந்து சண்டே, சாட்டர்டே, தர்ஸ்டே, டியூஸ்டே. சண்டே, சாட்டர்டே, தர்ஸ்டே, டியூஸ்டே. வியாழன் நான் சொல்லிட்டேன், புதன், வெள்ளி, கரெக்ட். ஓகே சூப்பரா விளையாண்டிங்க, தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு ஏற்காட்டில் இருந்து ராகி

மம்மி பாப்பா நம்ம கூட ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். ஸோ அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக ரெடியாக இருக்குது. ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரிணி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாடிட்டுருக்கோம் அப்படின்னா, ரிவர்ஸில் சொல்லுங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு விளையாட்டு தான் விளையாடிட்டுருக்கோம். ஸோ இந்த விளையாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்னென்ன அப்படின்னா, நான் வந்து நம்பர்ஸ் இல்லைன்னா வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்களோட பெயரெல்லாம் சொல்லுவேன். ஸோ நான் ரிவர்ஸில் சொல்லும்போது சில இதை விட்டுட்டு சொல்லிடுவேன். நான் எந்த நம்பர்ஸ் இல்லைன்னா எந்த பெயரை நான் விட்டனோ அதை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஸோ அந்த விளையாட்டு தான் இன்றைக்கி ஒரு மணி நேரம் நம்ம நிறைய நேர்களோட விளையாண்டோம். அடுத்த ஒரு மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ஸ்ரீஹரிணி, எப்படி இருக்கீங்க?
0: சூப்பராக இருக்கேங்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன். சேலம் இது மாதிரி இருந்து இன்னைக்கு எழுதி நடத்தி நிலையத்தில் நலமா நம்ம நேர்கள் அந்த சொந்தங்களான நலமா இருக்கு.
0: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க இளையரசி அக்கா. சோ இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
1: இன்னைக்கு நீங்க விடுபட்ட எண்கள் சொல்லாலும் விடுபட்ட சொல்லணும், கிழமையில இந்த டே சொன்னாலும் சொல்லணும்.
0: அதே அதே அக்கா, விளையாண்டுலாமா?
1: விளையாடலாமே.
0: ஓகே, உங்களுக்கான முதல் நம்பர்ஸ் 9854. 6, 7, 3, 2, 1. கிழமைகள் வந்து சனி, வியாழன், திங்கள்.
1: சனி, வியாழன், திங்களா? ஞாயிறு, செவ்வாய், புதன், வெள்ளி.
0: ஓகே அக்கா, என்ன டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. நன்றி. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அசோக் சரவணனோட அடி ராட்டினம் போல அப்படிங்கிற பாடலும், மதன் தங்கதுரையோட யார் அவ அப்படிங்கிற பாட்டும் வந்துக்கிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, இன்னும் நிறைய நேயர்களோட நிகழ்ச்சியில் ஜாலியாக விளையாடலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள்ல சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: நேரமும் இப்போ 10:15 ஆச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்னைக்கு நம்ம ரிவர்ஸில் சொல்லுங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு விளையாட்டு தான் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் பாப்பா, நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பராக இருக்கேன். நான் நீங்க?
4: நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
3: ஓகே ஓகே. கஸ்தூரி அண்ணா, இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
4: அதாவது நீங்க ரிவர்ஸ்ல சொல்லுவீங்க, அதுல இடையில வித்தி சொல்லுவீங்க, ஒரு நம்பரோ அல்லது கிழமையோ.
3: அதே அதே நான் விளையாண்டுலாமா?
4: விளையாண்டுலாம்.
3: ஓகே, உங்களுக்கான முதல் எண்கள் என்ன அப்படின்னா 9, 8,

0: 7 5 3
1: 6 2 6 2.
0: ஓகேண்ணா. ஓகே, அடுத்து வந்து நம்ம கிழமைக்கு போயிடலாமா?
1: ஆ சரிங்க.
0: ஓகே, உங்களுக்கான கிழமைகள் என்ன அப்படின்னா, சனி, ஞாயிறு, வெள்ளி, புதன்,
1: வியாழன்.
0: ஓகே ஓகேண்ணா. ஓகே, அடுத்து வந்து சனி, வெள்ளி, புதன், திங்கள்.
1: சனி, வெள்ளி, புதன், திங்கள்ங்களா?
0: ம், நினைச்சீங்க 9 7 8 7 7 0 107 8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டே ஜாலியாக விளையாடிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹர்னி. ஸோ இன்னைக்கு ரிவர்ஸில் சொல்லுங்க அப்படிங்கிற இந்த விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் அண்ணா எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானுமே ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருக்கேன்.
1: அதேதான்
0: உங்களுக்கான முதல் நம்பர்ஸ் 8, 7, 6, 4, 2, 2, 4, 6, 7, 8. சூப்பர் சூப்பர். நான் டக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்து வார நாட்கள்ல ஒன்று சொல்றேன்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட். இது வந்து ஞாயிறு, சனி, வியாழன், திங்கள்.
1: ஓகே, திங்கள், வியாழன், சனி, ஞாயிறு.
0: ஓகே நா, சூப்பர் சூப்பர்.
1: என்ன
0: நம்பர் அப்படின்னா? நன்றி, நான் சூப்பரா விளையாண்டீங்க.
1: எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி பா. இந்த டே வந்து உங்களுக்கும் சூப்பர் ஃபேன்டஸ்டிக் டே வா அமையட்டும் பா.
0: ஓகே நன்றி நா,
1: பை பா, பை பை.
0: ஓகே, காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப அருமையா விளையாண்டாரு. ஓகே மக்களே, ஸோ இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வந்துருங்க. இன்னும் நிறைய நேயர்களோட நம்ம நிகழ்ச்சியில் விளையாடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹர்னி கூட
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்கன்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு
1: மச்சான். அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப இப்ப இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
3: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: நானுமே
7: ரொம்ப சூப்பரா அருமையா
6: இருக்கேன்.
7: சுப்பிரமணியம் அண்ணா,
6: உங்களுக்கான
7: எண்கள்
6: சொல்லுங்கண்ணா.
7: நன்றிண்ணா. தர்மபுரியில இருந்து சுப்பிரமணியம் அண்ணா ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹர்னி. ஸோ இன்னைக்கு நிறைய நேயர்களோட நம்ம இந்த ரிவர்ஸ்ல சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டை வந்து விளாண்டோம். ஸோ எல்லாருமே ரொம்ப சூப்பரா அருமையா விளாண்டாங்க. இன்னைக்கு நம்ம கூட யார் யாரெல்லாம் விளையாண்டாங்க அப்படின்னா, மாணிக்கவேலனா மங்களபுரத்துல இருந்தும், கலைச்செல்வியக்கா மேட்டூர்ல இருந்தும், அடுத்ததா திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவனா ராகினி பாப்பா ஏற்காட்டுல இருந்தும், அடுத்ததா எழிலரசியக்கா ஸ்டீல் பிளான்ட்ல இருந்தும், திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா, காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா, தர்மபுரியில இருந்து சுப்பிரமணிய அண்ணா, இவங்க எல்லாருமே இன்னைக்கு நம்ம கூட வாகை சுடவா நிகழ்ச்சியில ரொம்ப சூப்பரா ஜாலியா விளையாண்டாங்க. அவங்க எல்லாருக்காகவுமே ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம்.

ஸோ இன்னைக்கு நம்ம கூட விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அதோட மைடியர் மக்களே, நான் இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் இன்னொரு சூப்பரான கேமோட அடுத்த சனிக்கிழமை உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஸ்ரீஹரிணி. நன்றி டாடா பாபா நேர்களே. அடுத்ததாக 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் வாழ்வின் தொடக்கம் விவசாயம் நிகழ்ச்சியில் பத்மாவதி உங்கள் கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி டாடா பாபா நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு தோட்டக்காரர் தன்னோட பிரமிக்க வைக்கக்கூடிய சுயமுயற்சியின் மூலமா பழைய மர பலகைகளை பயனுள்ள உரத்தொட்டியா மாத்திருக்காங்க. உங்களோட சொந்த உரக்குவியலை உருவாக்க சமையலறை கழிவுகளை சேகரிக்க தொடங்கிட்டீங்களா? ஒருவேளை மண்ணோட அமைப்பையும் வளத்தையும் மேம்படுத்தக்கூடிய உரத்தின் திறனால நீங்க ஈர்க்கப்பட்டீங்க.

0: அப்படின்னு சொல்றாங்க. அல்லது உங்களோட வீட்டுல உருவாகக்கூடிய குப்பைகளின் அளவை குறைக்க விரும்பலாம். ஆயத்த மர உரத்தொட்டிகளின் விலை அதிகமா இருக்கலாம். அதோட விலை சுமார் 70 இருந்து தொடங்கி 350 வரைக்கும் இருக்கு. அதை உற்பத்தி செய்யறதுக்கு அனுப்புறதுக்கும் ஆற்றல் தேவைப்படுது. அதிர்ஷ்டவசமா செடி வளர்க்கறதுல ஆர்வம் இருக்கக்கூடிய யூடியூபர்களான கிரீன் ஹோம்ஸ்டெட் வெட்டப்பட்ட மரக்கிளைகளை மற்றும் மறுசுழற்சி செய்யப்பட்ட மர பலகைகள்ல இருந்து தயாரிக்கப்பட்ட எளிமையான ஆனா ரொம்பவே பயனுள்ள இருபக்க உரத்தொட்டி வடிவமைப்பை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த வடிவமைப்பை உங்களோட சொந்த வீட்டு தோட்டத்துல எளிதா திரும்பவும் உருவாக்கலாம். ஏன்னா தேவையான பொருட்களை நீங்க உள்ளூர்லயே நிச்சயமா கண்டறிய முடியும். இதே போன்ற ஒரு தொட்டியை உருவாக்க உங்களுக்கு கத்தரிக்கப்பட்ட கிளைகள் அல்லது மரக்கம்பங்களின் ஒரு கட்டு, ஒரு துளைப்பான், நிறைய திருகுகள் மற்றும் மறு பயன்பாட்டிற்குட்பட்ட ஏராளமான மரப்பலகைகள் தேவைப்படும். உங்களுக்கு எத்தனை கம்பங்களும் பலகைகளும் தேவைப்படும் அப்படின்றது உங்களோட உரம் தயாரிக்கும் தொட்டியின் அளவை பொறுத்தது. ஒரு பொது வீதியா சூடான அல்லது தீவிர உரமாக்கலுக்கான ஒரு தொட்டி இதுவே நீங்க வீட்டுல செய்யக்கூடிய மிக விரைவான உரமாக்கல் வகைன்னு சொல்லலாம். குறைஞ்சபட்சமா 3 நீளம், 3 அகலம், அதோட 3 ஆழம் கொண்டதா இருக்கணும். 2 கொண்ட தொட்டியை உருவாக்க இந்த அளவுகளை ரெட்டிப்பு ஆகும். 3 மும்மடங்காக்கணும். இப்படியே தொடரணும். உங்களோட தோட்டத்துல இடம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய அறைகளா பிரிக்கப்பட்ட உரம் தயாரிக்க கூடிய தொட்டி ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். உரம் முதிர்வடைறப்ப அதை நீங்க அறைகளுக்கு இடையில நகர்த்தலாம். இதன் மூலமா உங்களுக்கு தேவைப்படுறப்ப தோட்டத்துக்கு தயாரான உரத்தை எளிதா பெறலாம். நிச்சயமா உங்களோட தொட்டியை உருவாக்கக்கூடிய தருவாயில பலகைகள் தீர்ந்துருச்சு அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் தொடர்ந்து வாங்கிக்கலாம். அதனால பொருட்களின் பற்றாக்குறை உங்களை தடுக்க விடாது. முக்கியமா இப்ப உங்களோட பழைய குப்பை தொட்டிய நீங்களே உருவாக்கும் உரம் தயாரிக்கும் தொட்டியா மாத்த வேண்டிய அவசியம் இருக்காது. மழை பெய்யறப்ப உரம் ரொம்பவே சேராகாம இருக்கிறதுக்கு உங்களோட உரத்தொட்டிக்கு நல்ல வடிகால் வசதி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும். அதிக சூரிய ஒளி படக்கூடிய இடமும் மக்கும் செயல்முறையை விரிவுபடுத்தும் அளவிடும் நாடா முளைகள் மற்றும் கயிறு இது எல்லாத்தையும் பயன்படுத்தி உங்களோட உரத்தொட்டியின் அளவுகளை தரையில நம்ம குறிச்சு வச்சுக்கணும். நீங்க அந்த அமைப்பு நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினீங்கன்னா டெஸ்டர்ஸ் மஞ்சள் மேட் கழுவக்கூடிய ஸ்ப்ரே சாக் பையும் பயன்படுத்தலாம். இது நீர் அடிப்படையிலானது, அதோட நச்சுத்தன்மை அற்றது. சரிங்க, இந்த உரம் தயாரிக்க கூடிய மரப்பெட்டியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
1: என்னடா டேய் போடா

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மையில்
2: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
3: தி சென்னை பெஸ்டிசைட்,
2: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
3: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
2: தொடர்புக்கு 9994366030.
3: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன். பேசும் பக்கங்கள்ல இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல் இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகளில் இருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கார்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பை நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கார்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கில்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கார்னகி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கார்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கார்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கார்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1

0: மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மீள் உருவாக்க விவசாயத்துல 5 அடிப்படை கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட விளக்கமா வந்து பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களும் இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மீளுருவாக்க விவசாயத்தோட 5 அடிப்படை கொள்கைகள். இந்த கொள்கைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் இருக்கிறத நீங்கள் முழுமையாக உங்களால் பண்ண முடியும் பண்ண முயற்சிக்கும் போது, இதில் இருக்கிறத பெரும்பாலும் இதில் இருக்கிற விஷயங்களை உங்களால் பண்ண முடியும் பட்சத்தில் உங்களுடைய விவசாயம் ஒரு ஆரோக்கியமான விவசாயமா வேகமா மாறும். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் உங்களுக்கு சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா, எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்கான வழிமுறைகளையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு இயற்கை விவசாயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒழுக்கங்கள் இருக்கு. இயற்கை விவசாயத்தோட ஒழுக்கம் பிரதானமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரசாயனத்தை பயன்படுத்த கூடாது அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒழுக்கமா இன்னைக்கு இயற்கை விவசாயத்தில் நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் அதுக்கு மாற்று அப்படின்னு வரும்பொழுது அதற்கு ஒரு தெளிவான நடைமுறை கிடையாது. இப்போ நீங்கள் யூரியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு மூட்டை யூரியா அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 46 சைபர் அப்படின்னா 23 கிலோ நைட்ரஜன் இருக்கு. இப்போ இந்த 23 கிலோ நைட்ரஜனை எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் இயற்கை விவசாயத்தில் அப்படின்னா, அதற்கு ஒரு தெளிவான நடைமுறை கிடையாது. இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 23 கிலோ நைட்ரஜன் வரும் அப்படின்னு கிடையாது. நம்ம நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியதாக இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நமக்கு வந்து இயற்கை விவசாயத்தில் அந்த கணக்கெடுப்பு இந்த மெஷரபிள் இல்லாததுனால அது என்ன ஆயிடுது அப்படின்னா, யார் வேணா என்ன வேணா கருத்து சொல்லலாம் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. நான் இதை போட்டேன் எனக்கு அது வந்துடுச்சு, நான் அதை போட்டேன் எனக்கு அது வந்துடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இங்கே இருக்கே தவிர ஒரு தெளிவான அணுகுமுறை இல்லை. காரணம், அது ஒரு பெரிய ஒழுக்கத்தின் கீழ் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ரசாயனங்கள் பயன்படுத்தக்கூடாது, ரசாயனம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது சரி, ஆனால் எது ரசாயனம் எது ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு பார்வையில் குழப்பங்கள் இருக்குது இயற்கை விவசாயத்தில். அதுதான் நம்மளுடைய இயற்கை விவசாயம் பிரதானமாக ஒரு பெரிய அளவில் நிறைய விவசாயிகளுக்கு சென்று சேராமல் போனதற்கான மிகப்பெரிய காரணம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப ரசாயனம் பயன்படுத்தலாமா பயன்படுத்த கூடாதான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதே மாதிரி எது வந்து ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான

0: சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
1: ஓ அப்படியா, சரி இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சென்னை திருவள்ளூர் மாவட்டம் எருக்குவாய் ஊராட்சிக்கு உட்பட்ட இயற்கை வேளாண் பண்ணையில இருந்து பீனா நிர்மல் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க எங்க பண்ணையில என்னென்ன காய்கறிகள் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: காய்கறிகள வந்து நம்ம சுரக்காய், பூசணிக்காய், இது காராமணி, பாவக்காய், கோவக்காய் இந்த மாதிரி நிறைய போட்டுட்டு இருக்கோங்க. நாங்க உரங்கள் வந்து இயற்கை உரம் தாங்க போடுறோம். நாங்க எதுவுமே கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாம இயற்கையா பண்ணணும்ன்றது தான் எங்களுடைய நோக்கம். தண்ணி இங்க வந்து பொதுவாகவே இந்த இடத்துல வந்து தண்ணி வளம் இருக்கிற மாதிரி இடம் தாங்க இது. அதனால நாங்க ஒரு இங்க வந்து நம்ம இடத்துக்கு தண்ணி நல்லா பற்றாக்குறையா இருக்க கூடாதுன்றதுனால மூணு போர் அடிச்சிருக்கோம். நாங்க போர் தான் எடுத்துட்டு நாங்க மேற்கொண்டு திருப்பியும் செடிகள் வந்து நிறைய வளர ஆரம்பிக்கும், யூஸ் இது தேவைகள் ஜாஸ்தி அதிகமாகும்ன்றதுனால இன்னொரு போர் அடிக்கணும்ன்ற பிளான்ல இருக்கோம் நாங்க. இல்லைங்க, இது மாதிரி எல்லாரும் வந்து இந்த மாதிரி இயற்கை அழிக்காம வளர்த்தி நல்லா வரணும்ன்றது, அதே மாதிரி எதிர்கால சந்ததிகளுக்கு இதெல்லாம் புரிய வைக்கணும்ன்றது தான் எங்களுடைய நோக்கங்க. நாங்க இந்த பக்கத்துல இருக்க இந்த லோக்கல் மார்க்கெட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பக்கத்து பக்கத்து கடைகள்ல போய் விற்கிறோம் நாங்க. அவங்க வாங்கி போவாங்க, அதே மாதிரி அவங்களே வந்து இங்க வந்து எடுத்துட்டு போவாங்க, நாங்க எடுத்து போய் கொடுக்குறோம். அதே மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்ல கொடுக்குறோம் நாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா பண்ணிட்டு இருக்கோம். இது மேற்கொண்டு இன்னும் பெருகி வரும்போது நாங்க வந்து ஏற்றுமதி கூட பண்ணணும்னு இருக்கிறோம். அதாவது பண்ணையில திரும்புற பக்கமெல்லாம் பணிகள் தீவிரமா நடைபெற்று வந்துட்டு இருக்குங்க. இதுல வந்து 30 மேற்கிட்ட முழு நேர நிரந்தர பணியாளர்களையும் நாங்க வச்சிருக்கோம். நாங்க இங்க ஒரு ஏக்கர் பரப்பிலும் ஒன்னு இது ஷேர் நெட்னு சொல்லுவோம் இல்லையா, பசுமை சூழல் சொல்லிட்டு பசுமை குடில், பசுமை குடில் கூட வச்சிருக்கோம் நாங்க. அதுல வந்து திராட்சை வெல்ட்ரி எல்லாம் போடணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. இப்போ பக்கத்துல ஒரு 10 வந்து பரப்புல வந்து ஆடு மாடு மற்றும் கோழி பண்ணையை வந்து அமைக்கிறதுக்காக திட்டம் போட்டு நாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு சோனா எஃப்எம் அவர்களுக்கு, விவசாயம் சம்பந்தமா பேசுறது கொடுத்த வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப எங்க பண்ணைய இன்னும் வந்து அதிகப்படுத்தி ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோன்னு சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மேலே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க,
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான். அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு
1: மச்சான். அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப இப்ப இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
3: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அப்படிங்கப்பா,

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் பாஸ்கரன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில விவசாய பெருமக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு வந்து விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க இப்போ கரும்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி தான் தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பூச்சிகள் தவிர வண்டுகள் எந்த மாதிரி தாக்குதலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. கண்டிப்பாக இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: மேற்கூறிய பூச்சிகள் தவிர பலவகை வண்டுகளும் நாவாய் பூச்சிகளும் அசுவினிகள் மற்றும் இலைப்பேன்களும் கரும்பை தாக்குகின்றன. இவற்றால் பெரிய அளவு பொருளாதார சேதம் ஏற்படுவதில்லை. இப்பொழுது நாம் கரும்பில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு எவ்வாறு மேற்கொள்வது என்பதை சுருக்கமாக பார்ப்போம். கரணைகளை தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது பூச்சி தாக்காத கரணைகளை மட்டுமே நடவிற்கு பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் செதில் பூச்சிகளின் சேதத்தை கட்டுப்படுத்தலாம். பூச்சிகளால் தாக்கப்பட்ட கரணைகளை அகற்றி அழிப்பதன் மூலம் பூச்சிகள் பெருகி சேதம் விளைவிப்பதை குறைக்கலாம். மேலும் தோகைகளை அவ்வப்போது உரித்து விடுவதால் இப்பூச்சியின் பெருக்கத்தை தடுத்து அதிகமாக இருக்கும் தண்ணீரை வடிகட்டுவதன் மூலம் இவ்வகை பூச்சிகளை நாம் கட்டுப்படுத்தலாம். நுனி குருத்து புழுவை கட்டுப்படுத்த முட்டை குவில்களையும் தாக்கப்பட்ட பகுதிகளையும் சேகரித்து அழித்து விட வேண்டும். ஐசோட்டமா ஜவான்சிஸ் என்ற ஒட்டுண்ணி குலவையை பெருக்கி கரும்பு பயிரில் விடுவதன் மூலம் இப்பூச்சியை கட்டுப்படுத்த முடியும். வேர்புழுக்களின் வண்டுகளை விளக்கு பொறி வைத்து பிடிக்கலாம். இவ்வண்டுகள் மலைக்கு பிறகு அதிக அளவில் காணப்படும். அல்லது அருகில் வேப்ப மரங்கள் இருந்தால் அம்மரங்களை கலைந்து விட வேண்டும். மாலை நேரங்களில் விளக்கு பொறிகள் வைத்து வண்டுகளை சேகரித்து அழிக்க வேண்டும். கரும்பின் குருத்து புழுவை கட்டுப்படுத்த நட்ட 15 நாளில் ஒரு முறையும் 45 நாளில் இரண்டாவது முறையும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஏதாவது ஒரு மருந்தை உபயோகப்படுத்தவும். கார்போபியூரான் 4% குருணை மருந்தை ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவிலோ, அல்லது குளோரான்ட் நெல்லிப்பால் 4G என்ற குருணை மருந்தை ஏக்கருக்கு 8 கிலோ என்ற அளவிலோ 20 கிலோ மணலுடன் கலந்து கரும்பு பயிரின் தூர்களுக்கு அருகில் வைத்து மண் அணைப்பதன் மூலம் குருத்து புழு சேதத்தை கட்டுப்படுத்தலாம்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப விளக்கு பொறிகளை வச்சு எந்த மாதிரி சேகரிச்சு அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் அதுக்கப்புறமா என்ன மாதிரி மருந்த நம்ம வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து சொன்னாங்க. கண்டிப்பா நம்ம கரும்பு விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இது வந்து உதவியா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துருவோம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
5: சேலத்தின் முகங்கள்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிய. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நடிகர் மாதவன் தன்னோட பால்கனியில முலாம்பழம், வெண்டைக்காய், ப்ரக்கோலி மற்றும் தக்காளி இது எல்லாத்தையுமே வளர்க்கிறாரு. வீட்டுல இயற்கை முறையில காய்கறிகளை வளர்க்கறதுக்கான 7 வழிமுறைகளை அவர் எப்படி பகிர்ந்துக்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நடிகர் மாதவன் திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்காக மட்டும் இல்லாம உணவு பயிர்களை வளர்க்கறதுலயும் இருக்கக்கூடிய தன்னோட பேர் ஆர்வத்திற்காகவும் அறியப்படுறாரு. இந்த நடிகர் தன்னோட வீட்டுல இயற்கை முறையில தோட்டம் அமைச்சு மும்பையில உள்ள தன்னோட மாடியில பல காய்கறிகளை வளர்த்திருக்கிறாரு. தொடர்ந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வறண்ட நிலத்தை தென்னந்தோப்பா மாத்தக்கூடிய பணியிலையும் அவர் வந்து ஈடுபட்டிருக்கிறாரு. சுமார் 2014 தன்னோட பால்கனியில காய்கறிகளையும் பழங்களையும் வளர்க்க தொடங்கினப்ப மாதவனுக்கு ஃபர்ஸ்ட் தோட்டக்கலையில ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காய்கறிய வளர்ப்பது கூட விவசாயத்துல இருக்கக்கூடிய கடின உழைப்ப மக்கள் புரிந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு திரைப்பட கதைக்காக வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தப்ப மாதவனுக்கு கிடைச்ச கூடுதல் நேரத்துல இயற்கை விவசாயத்தின் மீது ஆர்வம் தொடங்கி இருக்கு. 2017 ஒரு பத்திரிகையில இந்தியாவுக்கு அளிச்ச பேட்டியில சந்தையில கிடைக்கக்கூடிய விளை பொருட்களை முழுமையா சார்ந்திருக்கிறத விடுத்து ஏன் தன்னோட காய்கறிகளை தானே பயிரிட முடிவு செஞ்சிருக்காரு நடிகர். நவீன விளை பொருட்களின் ஊட்டச்சத்து மதிப்பு குறித்த கவலைகளும் மரபணு மாற்றத்தின் அதிகரித்து வரக்கூடிய பயன்பாடும் உணவை மிகவும் இயற்கையான முறையில் பயிரிடுறது குறித்து தனக்கு ஆர்வத்தை தூண்டியதா அவர் வந்து சொல்றாரு. மாதவன் இயற்கை விவசாயம் பத்தி படிக்க தொடங்கி மெதுவா தன்னோட ஆராய்ச்சிய ஒரு நேரடி தோட்டக்கலை திட்டமா மாத்தினாரு. ஒரு புதிய பொழுதுபோக்கா தொடங்கினது நாளடைவில் அவரோட வாழ்க்கை முறையின் ஒரு முக்கிய அங்கமா மாறிடுச்சு. அந்த நடிகர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஒரு திரைக்கதையில வேலை செஞ்சிட்டு இருந்ததுனால பெரும்பாலும் வீட்லயே இருந்தேன். அதனால அந்த நேரத்தை இயற்கை விவசாயம் படித்து இயற்கை விவசாயத்தை பத்தி படிச்சு தெரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்பவே பயன் அளிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்னோட மாடி தோட்டம் என்னோட பருவகால காய்கறி தேவைகள்ல கிட்டத்தட்ட 70% பூர்த்தி செய்யுது. சொட்டு நீர் பாசனத்துக்கு வழக்கமா தேவைப்படக்கூடிய தண்ணீர்ல சுமார் 20% மட்டும்தான் நான் பயன்படுத்துறேன்னு சொல்றாரு. குறிப்பா மாநிலம் வறட்சியின் தாக்கத்தால தத்தளிக்க கூடிய இது போன்ற காலங்கள்ல நம்ம தக்க வச்சு கொள்றதுக்கு இது ஒரு சிறந்த வழின்னு சொல்றாரு. பல ஆண்டுகளா பல்வேறு பழங்கள் மற்றும் காய்கறிகளை பயிரிட்டு பரிசோதிச்சிருக்காரு. அவரு வீட்டு தோட்டத்துல வெண்டைக்காய், கத்திரிக்காய், ப்ரக்கோலி, தக்காளி மற்றும் வெள்ளரிக்காய் உள்ளிட்ட பருவகால விளை பொருட்களை பயிரிடுறாரு. மக்கள் குறைஞ்சபட்சமா ஒரு காய்கறியாவது தாங்களாகவே பயிரிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நம்பிக்கையையும் அந்த நடிகர் வெளிப்படுத்தியிருக்காரு. அவரது காரணம் எளிமையானது. ஒருவர் மண்ணை தயாரிக்கிறது, விதைகளை நடுறது, செடிகளுக்கு தண்ணியை ஊத்துறது, அதோட பயிர்களை பாதுகாக்கிறது போன்ற செயல்முறைகளை அனுபவிச்சு பார்த்தாங்க அப்படின்னா உணவை உற்பத்தி செய்ய விவசாயிகள் செய்யும் உழைப்ப அவங்களால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும்னு அவர் சொல்றாரு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கான சிறப்பு விருந்தினராக யார் நம்ம கூட பேசுறதுக்காக ரெடியா இருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண்ணா இருந்து ஒரு மாடலிங் துறைக்குள்ள போய் ஃபேஷன் மாடலா ஆகி அதுக்கப்புறமா வந்துட்டு மிஸ் தமிழ்நாடு, மிஸ் சவுத் இந்தியா அப்படிங்கிற இந்த பட்டங்கள்லாம் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. அப்படிப்பட்ட பெரிய விஷயத்த சின்ன வயசில், அதாவது தன்னுடைய காலேஜ் படிக்கும்போது மிஸ்

0: சவுத் இந்தியா, மிஸ் தமிழ்நாடு மாதிரியான நிறைய பட்டங்களை ஜெயிச்ச சுபா அவர்கள் தான் நம்ம கூட பேச போகிறாங்க. சுபா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபீல்டை வந்துட்டு சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபீல்டில் ஸ்ட்ரகிள்ஸ் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும், எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். அதை எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்ம வந்துட்டு சக்ஸஸ் ஆக முடியும். காரணம் அந்த ஃபீல்டு மேலே இருக்க நமக்கான கிரேஸ் தான். உங்களுக்கு மாடலிங் மேலே ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு?
1: ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால தான் ஃபஸ்ட்டு மாடலிங் ஃபீல்டுக்குள்ளாரே வந்தேன். ஃபஸ்ட்டு சேலமில் நடந்த ஒரு ஒர்க் ஷாப் தான் அட்டென்ட் பண்ணேன், 2 days ஒர்க் ஷாப். அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்துட்டு ஒரு அன்ஃபர்காட்டபிள் மூமெண்ட் தான். ஸோ அந்த ஒர்க் ஷாப் நடந்து எனக்கு அடுத்த 2 days என்னோடய 10th மேக்ஸ் போர்டு எக்ஸாம் இருந்தது. அப்போது அந்த நர்வஸ்லே தான் இருந்தேன். ஸோ அது ஒழுங்காக வருமா, இது நமக்கு செட் ஆகுமா, அந்த மாதிரி பயங்கர டவுட்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. கண்டிப்பாக இப்போ நான் அந்த மிஸ் சவுத் இந்தியா டைட்டில் வின் பண்ணது, இதுக்கு முன்னாடி மிஸ் தமிழ்நாடு, அதுக்கு முன்னாடி மிஸ் டீன் தமிழ்நாடு, இந்த சக்ஸஸ்க்கு கண்டிப்பாக எனக்கு பின்னாடி இருந்த என்னோடய பேரண்ட்ஸோட சப்போர்ட் தான் காரணம். அதுதான் ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு பேஷனால தான் மாடலிங்குள்ளாரையும் வந்தேன். இது வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே இருந்த பேஷன் அது, இது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அது ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் தான். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த 2 days ஒர்க் ஷாப்க்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண பெஜன் ஷோலே வந்துட்டு மிஸ் டீன் தமிழ்நாடு அப்படின்ற டைட்டில் கிடச்சிது. மிராக்கல்ஸ் ஆர் க்ளோசர் தென் யூ திங்க் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ஒரு பயங்கர மிராக்கலான மூமெண்ட்டாக தான் இருந்தது. வெரி ஸ்பெஷல், க்ளோஸ் டு மை ஹார்ட். எல்லாத்துக்கும் இருக்க பேனிக் தான். ஸோ அதை வந்து நம்ம காமிச்சிக்க கூடாது. கான்ஃபிடென்ட்டாக நம்மளை நம்பி சப்போர்ட் பண்ணி நம்ம பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க நம்ம பேஷனுக்காக. ஸோ அதனால் அது மேலே இருக்க பேஷன் தான் என்னோடய கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணது. எனக்குள்ளே இருக்க அந்த பேனிக், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே அது தான் கம்மி பண்ணி கொண்டு வந்தது.
0: சூப்பர் சுபா, ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இதே மாதிரி சுபா அவர்கள் அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறாங்க நம்ம கூட அடுத்தடுத்து. நம்மளும் வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போது அதுக்கு முன்னாடி உங்களுக்காக 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக, சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சாத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவர் வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டிக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
0: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் மிஸ் சவுத் இந்தியா மற்றும் மிஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த பட்டங்களை ஜெயிச்ச சுபா அவர்கள் தான் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க. அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் பற்றி நிறைய விஷயங்களுமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுபா, இப்போது மீடியா ஃபீல்டு அப்படின்னாலும் சரி, அதில் ஃபேஷன் மாடலிங் போனாலும் சரி, நமக்கு

0: ஷைனஸ் இருக்கும். நமக்கு வந்துட்டு கரெக்டாக இது வருமா, நம்ம கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணிவிடுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளதே இருக்கும். அந்த பயத்தை நர்வஸ் வந்துட்டு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க?
1: ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் முக்கியம். அது ஒரு பெஜன் ஷோ அப்படின்னா நம்மளோட ஆட்டிடியூட் அது எல்லாமே பார்ப்பாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், பியூட்டி எல்லாமே சேர்ந்தது தான். ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் எல்லாமே வந்துடும். இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக என்னோடய டீம், ரகு சார் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. முக்கியமாக பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட் தான் இருந்தது. அந்த டூ டேஸ் ஒர்க் ஷாப்க்கு அப்புறம் ஒரு லாங் மந்த் கேப் இருக்கும். ஒரு 4-5 மந்த் கேப்க்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு பெஜன் ஷோவே அட்டன் பண்ணேன். அதிலே வந்துட்டு டைட்டில் கிடைக்கும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கும் ரொம்ப பயம் இருந்தது, அந்த டவுட் இருந்தது கிடைக்குமா கிடைக்காதா. பட் அது மேலே இருந்த பேஷன், லவ், ஹார்ட் ஒர்க் அது எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு ப்ரைஸாக தான் பார்க்குறேன்.
0: சூப்பர் சூப்பா. இப்போ நீங்கள் வந்துட்டு மிஸ் தமிழ்நாடு, மிஸ் சவுத் இந்தியா இது மாதிரியான அவார்ட்ஸ்லாம் வந்துட்டு வின் பண்ணியிருக்கீங்க. இந்த அவார்ட்ஸ்லேயே வந்துட்டு பெரிய அவார்ட்ஸ் அப்படின்னா மிஸ் சவுத் இந்தியா அவார்ட்ஸ் தான். அந்த அவார்ட் வின் பண்ணும்போது உங்களுக்கான மூமெண்ட் எப்படி இருந்துச்சு, அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
1: அது ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். எல்லாரும் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அந்த டவுட் எல்லாருக்குள்ளாரையும் இருக்கும். ஸோ அந்த ஒரு நம்ம வந்துட்டு அங்கே எதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், நம்மளை நம்பினவங்களுக்கு நம்ம எதாவது ஒரு பெருமை கொடுக்கணும், முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அது கிடைக்கும்னே நினைக்கல. திடீர்னு என் பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணும் போது அது ரொம்ப ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்மைல், அந்த ஒரு டியர்ஸ் ஐஸில், வெரி பியூட்டிஃபுல், அன்ஃபர்காட்டபிள் மூமெண்ட் இன் மை லைஃப்.
0: இப்போ எல்லாருமே ஒரு ஃபீல்டுக்குள்ளாக போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து தான் போவாங்களாம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வந்துட்டு போவாங்க. இப்போ வந்துட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தான் வந்துட்டு உள்ளே போயிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போகும்போது நமக்கு ஒன்றும் தெரியலையே அப்படி மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணது உண்டா? அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
1: அது நம்ம ஒரு ஒரு ஷோஸ் பண்ண பண்ண நமக்கு கிடைக்கிறது தான். பத்தாததுக்கு நம்ம சைடில் நிறைய கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். அடுத்தடுத்த ஷோ இருக்கோ இல்லையோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, கன்சிஸ்டண்ட்டாக அதுக்காக ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே நம்ம இன்னர் பியூட்டி அதிலே தெரியுது. அவுட்டர் பியூட்டி தாண்டி இன்னர் பியூட்டி தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன்.
0: சூப்பர் சுபா, ரொம்ப சூப்பராகவே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதே மாதிரி சுபா அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்களை, முக்கியமாக ஃபேஷன் அண்ட் மாடலிங் துறை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறது போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கான சிறப்பு விருந்தினராக மிஸ் சவுத் இந்தியா மற்றும் மிஸ் தமிழ்நாடு பட்டம் ஜெயிச்ச சுபா அவர்கள் தான் நம்ம கூட பேசுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுபா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபேஷனுக்காக நீங்கள் டைம் ஷெடியூல் பண்ணி அதுக்கான ட்ரைனிங்லாம் வந்துட்டு பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்களோட டைம் ஷெடியூல் எப்படி இருக்கும், நீங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க?
2: கிடைக்கிற எல்லா ஃப்ரீ டைமே வந்துட்டு பேஷனேட்டடாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். சினிமாலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ அதுக்கு ஏதோ ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது, ஆக்டிங் பண்ணுறது, டான்ஸிங், அப்புறம் வாக்கிங் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்கிறது, நிறைய டெக்னிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறது, இது எப்போவுமே எப்போ ஃப்ரீ டைம் கிடச்சாலும் அதுதான் பண்ணுவேன். இப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறனால தான் இந்த சினி ஃபீல்ட் அண்ட் மாடலிங் ஃபீல்ட் இருக்குது. ஸோ பேலன்ஸ் கிடைக்கிற எல்லா டைமுமே நான் என்டர்டைன்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டடீஸ் தாண்டி. ஸோ அது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது எனக்கு பேலன்ஸ் பண்ணி. ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது தான், பட் நம்ம பேஷனுக்காக அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது.
1: இப்போ நீங்கள் ஃபேஷனிங், அதுக்கப்புறமா மாடலிங் துறை, இதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு மூமெண்ட் சொல்ல முடியுமா?
2: என்னோடய ஃபஸ்ட்டு டைட்டில் கிடச்சது தான் மறக்க

0: முடியாத மூமெண்ட். அது மிஸ்டீன் தமிழ்நாடு அப்படிங்கிறதே ஒரு பெரிய டைட்டில் தான். நான் ஃபஸ்ட்டு மிஸ் சேலம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாமல் டைரெக்டாக மிஸ்டீன் தமிழ்நாடு அதுக்கு தான் ட்ரை பண்ணேன். அதனால எனக்கே ஒரு டவுட் இருந்தது நமக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு பெருசோ சின்னதோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ நான் இவ்வளோ மோட்டிவேட்டடாக இருக்கேன், இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னா அன்றைக்கி கிடச்ச ஃபஸ்ட்டு டைட்டில் தான் காரணம். ஸோ அதுதான் அன்ஃபர்காட்டபிள் ஸ்பெஷல் எல்லாமே.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பராகவே சொன்னீங்க. இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேஷன் மாடலாகி ஒரு டைட்டில் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பல விதங்களில் எஃபர்ட் போட்டிருப்பீங்க. அந்த எஃபர்ட் பற்றி எங்களுக்கு அதை ஷேர் பண்ணிக்க முடியுமா?
0: எல்லாமே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான். சொன்ன மாதிரி தூங்காமல் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக தான் ஃபீல் ஆகுது அந்த ஸ்ட்ரகிள் கூட நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறனால. ஸோ அதுதான் ஃபஸ்ட்லேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன், கான்ஃபிடென்ஸ் அதுதான் முக்கியம். நமக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும், என்ன தான் உள்ளே இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம வெளியே காமிச்சிக்காமல் அப்படி நம்ம இருக்கணும். அடுத்தவங்கக்கிட்ட நம்ம வீக்னஸ்ஸை டக்குன்னு காமிச்சிடக்கூடாது. நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம எதிர்பார்க்க வேண்டிய சப்போர்ட் நம்ம ஃபேமிலியிலேருந்து தான். அவங்க சப்போர்ட்லையும் நமக்கு இருக்க அந்த பேஷனையும் நோக்கி தான் நம்ம போகணும். கண்டிப்பாக எது பண்ணாலும் இப்போ சொசைட்டியை தான் ஒன்று சொல்ல தான் போகுது. எல்லாத்துலேயும் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் எப்படியா இருந்தாலும் அதை ஒன்று சொல்ல தான் போகிறாங்க. அதை நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும்.
1: சூப்பர் சூப்பர், கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஃபேஷனிங் மாடலிங்கில் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வரும், ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி நம்ம அதை தாண்டி வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இதே மாதிரின்னு நிறைய விஷயங்களை வந்துட்டு சுபா நம்ம கூட பேசுறதுக்காக ரெடியாக வெயிட்டிங்ல இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கான சிறப்பு விருந்தினரா மிஸ் சவுத் இந்தியா மற்றும் மிஸ் தமிழ்நாடு பட்டம் ஜெயிச்ச சுபா அவர்கள் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சுபா, இப்ப நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைட்டில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம இன்னொரு டைட்டில் ஜெயிக்கணும், அடுத்து நம்ம இன்னொரு டைட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து உங்க ஃபியூச்சர் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. இதே மாதிரி இதுக்கு மேல உங்களுடைய ஃபியூச்சர் என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா?
2: இப்போ ரீசெண்டா கூட மகாராஷ்டிரா புனேல இருந்து மிஸ் இந்தியா ஷோக்காக என்ன ஜூரியா கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டடீஸையும் பேலன்ஸ் பண்ணிட்டு நம்ம அது கொஞ்சம் லாங் ட்ராவலாக இருக்கனால அது இப்போத்தைக்கு அட்டன் பண்ணுறதா ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதை தாண்டி இன்னும் மிஸ் வேர்ல்ட் அந்த மாதிரி முக்கியமாக சினி ஃபீல்டுலேயும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து. ஸோ இப்போ கேர்ள்ஸாக இருந்துட்டு இந்த ஃபீல்டு வந்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தப்பான இதில் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்ப்பாங்க. இந்த ஃபீல்டுன்னு இல்லை, இப்போ எந்த ஃபீல்டாக இருந்தாலும் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு சேஃப்டி கிடையாது. எல்லாத்துக்குமே டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம டிசிப்ளின்டாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நிறைய ஃபேக் டீம்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப சும்மா கடமைக்குன்னெலாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்காம நல்லா அதை பற்றி டீப்பாக அனலைஸ் பண்ணிட்டு ஒரு கரெக்டான டீமில் போய் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் டிசிப்ளின்டாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இதை மட்டும் பண்ணிகிட்டே வந்தால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். சொசைட்டி என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்காம நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்ம பேஷனை ஃபாலோ பண்ணணும், நம்ம ஓன் வாய்ஸை நம்ம லிசன் பண்ணாலே போதும்.
1: சுபா, இப்போ வந்துட்டு நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு ஃபேஷன் மாடலிங் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய வந்திருக்கும். அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும்போது அதையும் தாண்டி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் போய் அந்த ஃபேஷன் மாடலிங் துறையில் நீங்கள் சேரும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு?
2: ஒரு பயம் இருந்தது. எல்லாரும் சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் எனக்கும் இது சேஃபான ஒரு ஃபீல்டாக, நானும் ரொம்ப அனலைஸ் பண்ணி கரெக்டான ஒரு டீம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மாடலிங்லாம் பெருசாக இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இல்லைனாலும் நம்ம அங்கே போய் பண்ணுறது அது ஸ்ட்ரகிள் தான். அது வந்துட்டு நம்ம ஹாப்பியாக பண்ணும் போது அது நம்ம ஒர்க், அதை என்ஜாய் பண்ணி தான் பண்ணுவோம். பட் அது தாண்டி சினிமாவுக்கு ட்ரை பண்ணும்போது நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை தான் நான் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸாக பார்க்குறேன். அவங்களால தான் நான் இத்தனை டைட்டில் வின் பண்ணியிருக்கேனே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க புரிஞ்சிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா ஃபேமிலியும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுல எல்லோரும் பண்ணணும். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ நம்ம கரெக்டான வேல போனால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே சரி, நம்ம டிசிப்ளின்டாக இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கோம். இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் 3 ஒரு திருச்சியில் இருக்க ஒரு ஃபேமஸான ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபேஷன் ஷோக்கு ஜூரியாக கூப்பிட்டாங்க. தென் சேலமில் நடந்த ஒரு ஒர்க் ஷாப்புக்கு ட்ரைனராக கூப்பிட்டாங்க. இப்போது சொன்ன மாதிரி மிஸ் இந்தியாவுக்கு கூட ஜூரியாக கூப்பிட்டாங்க. அது இப்போது ஸ்டடீஸ்னால கொஞ்சம் யோசிச்சிட்ருக்கோம்.
1: குரல் சமுதாய வானொலியோட

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்குமே இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே நம்ம கூட இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சுபா அவர்கள் ரெடியா வெயிட்டிங்ல இருக்காங்க. மிஸ் சவுத் இந்தியா மற்றும் மிஸ் தமிழ்நாடு டைட்டில் ஜெயிச்ச சுபா அவர்கள். சுபா, இந்த மாடலிங் துறை வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக் கொடுத்துருக்கும் உங்களோட லைஃப்ல. அதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வருதுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஒரு தோல்வி வருது அப்படின்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்துருக்கும். அப்படி இந்த ஃபேஷன் மாடலிங் துறை மூலமாக நீங்கள் பர்சனலாக உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க?
4: ஃபஸ்ட்டு மிஸ் டீன் தமிழ்நாடு 2024, மிஸ் தமிழ்நாடு 2025, மிஸ் சவுத் இந்தியா 2026. இதுவே வந்து ஒரு ஹேட்ரிக் வின் தான். இது எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு இயர் எனக்கு புது புது மோட்டிவேஷ்னல் கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதனால தான் இதுன்னு கிடையாது, ஃபேஷன் இண்டஸ்ட்ரியும் தாண்டி வெளியே ஃபஸ்ட்டு எனக்கு சின்ன வயசுலலாம் ஸ்டேஜ் ஃபியர் ரொம்பவே இருக்கும். இப்போ வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்டேஜ் எப்படா கிடைக்கும், நம்ம எப்போ நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு, நிறைய கற்றுக் கொடுத்துருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம யாருன்னு நமக்கு ரியலைஸ் பண்ண கற்றுக் கொடுத்துருக்கு. எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன பண்ணணும், அந்த ஃபியர் எல்லாமே உடச்சிட்டு நம்ம கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வெளியே வந்தால் தான் நம்ம நிறைய அச்சீவ் பண்ண முடியும். நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லே தான் இருப்பேன். அதுதான் பிடிக்கும் எல்லார மாதிரியும். ஸோ அதை தாண்டி நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இந்த வேர்ல்டு எப்படி இருக்குன்னு அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்தது. எல்லாத்துக்குமே காரணம் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. எஸ், இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும், கரெக்டான ஒர்க் சூஸ் பண்ணி நம்ம பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ என் அப்பா வந்துட்டு ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருந்தாங்க. அவங்க நல்லா போயம்ஸ்லாம் எழுதுவாங்க, கவிதை, இன்னும் நிறைய டேலண்ட்ஸ்லாம் இருக்குது, நல்லா சிங்கிங் டேலண்ட்லாம் இருக்குது. பட் அவங்களுக்கு ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல அதை ஷோகேஸ் பண்ண. எனக்கு வந்து கிடச்சிருக்கு, அதாவது என்னோட ஷோகேஸ் பண்ண எனக்கு ஒரு நல்ல ஸ்டேஜ் கிடச்சிருக்கு, டைட்டில்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டேலண்ட்டுக்காக அந்த

0: ஃபார்ம் தேடுறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அவங்களுக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் என்னோட அப்கமிங் ஒர்க்ஸ் இருக்க போகுது.
1: சூப்பர் சூப்பர். ஒரு பெண்ணாக இருந்து ஃபேஷன் மாடலிங் அப்படிங்கிற இந்த துறைக்குள்ளார போய் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு டைட்டிலுமே வந்துட்டு ஜெயிச்சிருக்கீங்க. இதே மாதிரி பல பெண்களுக்கும் வந்துட்டு ஆசை இருக்கும், நம்மளும் வந்துட்டு ஒரு ஃபேஷன் மாடலாக ஆகணும், நம்மளும் வந்துட்டு டைட்டில் ஜெயிக்கணும் அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். பட் சமூகமாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய பர்சனல் லைஃப்மாகவே இருக்கட்டும், அதுக்கு ஒரு தடையாக இருக்கும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஷேர்
0: பண்ணிப்பீங்க? நம்ம சக்ஸஸ்லேருந்து எதுவுமே கற்றுக்க முடியாது, ஃபெயிலியர்லேருந்து தான் கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நியூ லெசன், அதையுமே நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அடுத்தடுத்து அதை கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போவுமே வந்துட்டு நம்ம டயர்டாயிடக்கூடாது, ஏன்னா அது நம்ம ஆசைப்பட்ட பேஷன், நம்ம தான் அதை வந்துட்டு நோக்கி ஓடணும், நம்ம தான் நம்மளை புஷ் பண்ணிக்கணும், நம்மளை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கிறது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்மளே புஷ் பண்ணிக்கணும். எவ்வளோ டயர்டானாலும் எவ்வளோ டவுன்ஃபால் வந்தாலும் நம்ம லெவலை அப்கிரேட் பண்ணுறது எப்படி, அதை நோக்கி மட்டும்தான் நம்மளோட திங்கிங் தாட்ஸ் எல்லாமே இருக்கணும். சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ட்ரஸ்ட் பண்ணணும் உங்களோட கிட்ஸை, நீங்கள் தான் ட்ரஸ்ட் பண்ணிட்டு அவங்கள விடணும். கண்டிப்பாக அவங்க பேஷனேட்டடாக இருக்கனால டிசிப்ளின்டாக ரெஸ்பான்சிபிளாக பஞ்சுவாலிட்டி எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் கைட் பண்ணுமே தவிர இதுக்கு போகக்கூடாது, அது எல்லாமே டேஞ்சர் தான். அப்போ நீங்கள் அந்த ஃபீல்டுக்கு போனாலும் எப்படி இருக்கலாம் அதை வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு கைட் பண்ணுங்கள் நல்ல விதத்தில்.
1: சூப்பர் சூப்பர். இந்த ஒரு மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கை பற்றின நிறைய விஷயங்களையும் நிறைய அனுபவங்களையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ.
1: மக்களை கண்டிப்பாக நம்மளுடைய செலுத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்கிருந்து கிளம்புறேன், இன்னொரு செலுத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டந்து விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாள சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியுடன். கெட்டப்பினர்களை

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் மதியம் 1:01. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு: உண்ணி காய்ச்சல் தடுப்பில் முக்கியமானது தனிநபர் சுகாதாரமா சுற்றுப்புற சுகாதாரமா? நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் விஜயபிரியா. நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு ஒரு குரல் சொல்லுது. நோய் என்ன, நோய்க்கான காரணம் என்ன, நோய் தீர்க்கக்கூடிய வழி என்ன, இதை முறையாக ஆராய்ஞ்சி சிகிச்சை செய்யணும் அப்படின்றது தான் இந்த குரலுக்கான பொருள். நோய் இல்லாத உலகமும் இல்லை, நோய் இல்லாத மனிதர்களும் இல்லை. ஒவ்வொருத்தருக்குமே ஏதோ ஒரு உடல் நல குறைபாடுகள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. நாம் இருக்கிற இடம் சுத்தமாக இல்லைனாலும் நோய் வரும், நம்மளை சுற்றி இருக்கிற இடம் சுத்தம் இல்லைனாலும் நோய் வரும். இப்போது பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த உண்ணி காய்ச்சல், ஸ்க்ரப் டைப்பர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த காய்ச்சல் முக்கியமாக இயற்கையாக வளரக்கூடிய மரம் செடி கொடிகள் மூலமாக தான் பரவுது. அதாவது நிறைய மரங்கள் கொடிகள் எல்லாம் படர்ந்து இருக்கக்கூடிய இடத்த நாம் என்ன சொல்லுவோம், புதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புதர்களில் தான் இந்த வகையான பூச்சிகள் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த பூச்சிகள் நம்மளை கடிக்கும் போது தான் இந்த காய்ச்சலுமே பரவுது.

முக்கியமாக இதில் ஒரு வகையான பாக்டீரியா இருக்குங்க. ஓரியன்டியா சுட்சுக்கா முஷி, சுட்சுக்கா முஷி, ஓரியன்டியா சுட்சுக்கா முஷி அப்படின்ற ஒரு பாக்டீரியாவால் தான் இந்த நோயே பரவுது. அதாவது அந்த உண்ணிகள் நம்மளை கடிக்கும் பொழுது இந்த பாக்டீரியாக்கள் நம்ம உடலில் பரவிடுது. அதன் மூலமாக நமக்கு இந்த காய்ச்சல் பரவிட்டு இருக்குது. இப்படி பரவக்கூடிய இந்த உண்ணி காய்ச்சலை தடுக்கிறதுல முக்கியமானது தனிநபர் சுகாதாரமா அல்லது சுற்றுப்புற சுகாதாரமா, உங்களுடைய கருத்துக்களை சொல்ல நீங்கள் கால் பண்ணுங்க 9787707 என்ற எண்ணிற்கு. இந்த உண்ணி காய்ச்சல் பாதிப்பில் இருந்து நம்மளை எப்படி வெளிக்கொண்டு வர்றது, எப்படி நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம், நாம் சுகாதாரமாக இருக்கிறோமா, நம்மளை சுற்றி குப்பையும் மேடுகளுமா இருக்கா, அப்படி இருந்தால் அது எப்படி நாம் சரி செய்யலாம், முதல்ல இந்த உயிரை கொள்ளக்கூடிய இந்த காய்ச்சல் தரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நாம் எப்படி தற்காத்து கொள்ளணும், இந்த உண்ணி காய்ச்சல் வெறும் மரம் செடி கொடிகள் கிட்ட இருந்து மட்டும்தான் பரவுதா, வேறு எப்படி எல்லாம் பரவுது, எல்லாமே பேசலாம் பாடல்களுக்கு பிறகு. இணைந்தே இருங்கள், இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ப மக்களின் குரல், சமுதாய அணுலி. நன்றி.

0: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள், சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவர் வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
6: பெட்டர் தன் கியூர், வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்வோம். நேரம் மதியம்

0: ஒரு மணி 18 நிமிடம் ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. இன்னைக்கு என்ன தலைப்பில் நாம் பேசிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, உன்னி காய்ச்சல் தடுப்பில் முக்கியமானது தனிநபர் சுகாதாரமா சுற்றுப்புற சுகாதாரமா. இப்போல்லாம் நிறைய நோய்கள் வந்துக்கிட்டே தாங்க இருக்கு. வருஷத்துக்கு ஒரு புது நோய் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஃப்ளூ காய்ச்சல்னு சொல்லுவோம், வைரல் ஃபீவர்னு சொல்லுவோம், எபோலா வைரஸ் காய்ச்சல், 2020 கொரோனா, இது வந்துட்டு மிகப்பெரிய வைரஸ். லாக்டவுன்லலாம் நாம் இருந்தோம், தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தோம், இதெல்லாம் மறக்கவே முடியாது. இதெல்லாம் அவர் என்ன சொல்கிறது, வேர்ல்டு ரெக்கார்டான ஒரு வைரல், ஒரு வைரஸ் ஃபீவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சின்னதாக ஒரு தும்மல் இருமல் வந்தாலே நம்ம எல்லாருமே பயந்துப்போம், ஐயோ எங்கடா நமக்கு பரவிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டெங்கு, இன்னொரு பக்கம் உன்னி காய்ச்சல் அப்படின்றது பரவிட்டு இருக்கு. நாம் எல்லாருமே அவேராக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். எதனால் பரவுது, எப்படி பரவுது, அது நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா நாம் அடுத்தது என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த தலைப்பில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். முக்கியமாக இந்த காய்ச்சல் பார்த்தீங்கன்னா புதர் செடி கொடிகள் கிட்ட தான் இருக்குது அப்படின்னும் நம்ம சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம வீட்டை சுற்றி நாம் என்ன பண்ணணும்னா, தேவையில்லாத மரம், நமக்கு வீட்டுக்குள்ள அலங்காரத்துக்காக அழகுக்காக நிறைய செடி கொடிகளை நம்ம வளர்ப்போம். அதுலேயுமே அதையும் தாண்டி வேற ஏதாவது இந்த புதர்கள் மாதிரி தேவையில்லாத விஷ செடிகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை நாம் அகற்றி விடணும். ஏன்னா அந்த மாதிரி செடிகள் கிட்ட தான் இந்த பூச்சிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நேயர் நம்ம கூட பேசுறதுக்காக இணைப்பில் இணைஞ்சிட்டாங்க, நாம் அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம், இனிமையான
0: நண்பர்கள்
1: வணக்கம்.
0: சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு நாள்,
1: எல்லாருக்காகவும் நல்லபடியா எல்லாரும் நல்லா இருக்கணும் கும்பிட்டு வந்தேன்.
0: ரொம்ப சூப்பர் இருக்கா. இப்ப நம்ம தலைப்புக்குள்ளார
1: உங்களுக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கணும் அப்படின்ட்டு கும்பிட்டு வந்தேன்.
0: ரொம்ப நன்றி நன்றிக்கா. நாம இப்போ தலைப்புக்குள்ள போயிடலாமா? நீங்க சொல்லுங்க, இந்த உன்னி காய்ச்சல் அப்படின்றதுல தடுக்கிறதுக்கு முக்கியமானது எது தேவை, தனிநபர் சுகாதாரமா சுற்றுப்புற சுகாதாரமா?
1: தனிநபர் இப்ப நான் மட்டும் இருக்கேன்னா, ரெண்டு வேளை குளிக்கிறேன், நல்லா சூடான சாப்பாடு சாப்பிடுறேன், நல்லா சுடு தண்ணீர் குடிக்கிறேன், இப்படியே இருந்துட்டு இருந்தனாலும் ஒரு பெரிய விபரமும் கிடையாது. பக்கத்துல இப்ப நீங்க பக்கத்துல குடி இருக்கிறீங்கன்னா உங்க வீடு சுத்தமா இருக்கணும்
0: கண்டிப்பா.
1: அதை விட்டுட்டு நீங்க டிச்சு வச்சுட்டு எல்லாம் அந்த கொசு எல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கொசு பூரா எங்க வீட்டுக்கு தானே வரும்.
0: ஆமா, ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அது எல்லா இடத்துக்கும் பரவும்.
1: தேங்கி வச்சுட்டு இந்த டயர் அது இது இந்த தேங்காய் சரட்டா அதெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுல தண்ணி நின்னுச்சுன்னா மழை பெஞ்சு எல்லாம் அந்த கொசு எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்துடும். தண்ணீர் தேங்காம பாத்துக்கணும், மரங்களை எல்லாம் வெட்டி
0: விடணும்.
1: செடிகள் எல்லாம் அதிகமா இல்லாம மரங்கள் எல்லாம் அந்த கிளைகள் எல்லாம் இந்த புழு எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வெட்டி விட்டுருணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அந்த புழு எல்லாம் நிறைய வந்துருக்குது, அதெல்லாம் இல்லாம நல்லா அந்த செடிகள் எல்லாம் வெட்டி விட்டுட்டோம்னா சுத்தமா இலை இல்லைன்னா அந்த புழு எல்லாம் வராது.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அங்கா
1: இருந்தாதான் வரும். அந்த மாதிரி எல்லாம் இருந்தா தனிநபர் தான் இதுக்கெல்லாமே காரணம், நோய் வரத்துக்கு பக்கத்துல இருக்கிற முக்கியமா அந்த சுற்றுப்புறம் தான் காரணம்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அவங்களும் எல்லாம் சுத்தமா வச்சுக்கணும், அவங்களோட நம்ம சண்டை போட்டுக்காம குப்பைய குப்பை தொட்டியில கொட்டுங்க, இந்த மாதிரி மக்கும் குப்பை மக்காத குப்பை இதெல்லாம் போடுங்க, மரம் செடியெல்லாம் வெட்டி விடுங்க, உங்க வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கும் நோய் வந்துடும், அந்த கொசுனால நோய் வந்துடும் அப்படின்னு அன்பா அவங்ககிட்ட எல்லாம் எடுத்து சொல்லி நம்ம அன்போட அவங்கள எல்லாம் இது பண்ணிக்கணுங்க.
0: ரொம்ப நன்றிக்கா, இணைப்புல இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு.
1: முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் காய்ச்சி குடிக்கலாம்.
0: ரொம்ப ரொம்ப சூப்பர், அருமையான விஷயம் சொல்லிருக்கீங்க. நன்றி அக்கா, தொடர்ந்து பேசலாம் பாடல்களுக்கு. நன்றி நன்றி நன்றிக்கா, தொடர்ந்து பேசலாம் பாடல்களுக்கு. நன்றி. பாடல்களுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம், இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: நேரம் மதியம் 1:33 ஆகிறது. எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு, உண்ணி காய்ச்சல் தடுப்பில் முக்கியமானது தனிநபர் சுகாதாரமா சுற்றுப்புற சுகாதாரமா, இதுதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்கிறது. இந்த உண்ணி காய்ச்சல் வெறும் செடி கொடிகள் கிட்ட இருந்து மட்டும் பரவுறது கிடையாது, கால்நடைகள் கிட்ட இருந்துமே, நம்ம செல்ல பிராணிகள் கிட்ட இருந்துமே நமக்கு பரவுதுங்க. இந்த உண்ணி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், முக்கியமா இந்த ஆடு மாடுகள் கிட்ட வந்துட்டு நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த பூனை நாய்க்குட்டிகள் இங்கேயுமே அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அது அந்த பெட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம்

0: இது கால்நடைகள் எல்லாம் போய் சுத்தப்படுத்தும் பொழுது ஏதோ ஒரு வகையில் நம்ம மேலே ஏறிடும். நம்ம பார்த்துருப்போம், நிறையவே பார்த்துருப்போம். அந்த உண்ணிகள் நம்மளை கடிக்கும் பொழுது அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா தடிச்சு போயிருக்கும், செவந்து போயிருக்கும். அது என்னவாகிடுதுன்னா நமக்கு ஃபீவர் மாதிரி கொண்டு வந்துடுது. அதுவே ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கும் பொழுது இது கடுமையான ஃபீவர் ஆகி கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் சரியாகிற நிலைமைக்கு நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த உண்ணி அப்படின்றது ரொம்ப பெரிய கயம். நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்லாம் கிடையாது, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு பூச்சி தான். அந்த பூச்சி இப்போ கடிக்கிறது தான் வந்துட்டு நமக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடியும் கால்நடைகள்லாம் வளர்த்துருப்பவங்க பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்கு பெருசாக இல்லைனாலும் கூட இப்போ அந்த உண்ணிகள் வந்துட்டு கடிக்கும் பொழுது நமக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது. அது வந்துட்டு இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். முக்கியமாக இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சுற்றுலா இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல நிறைய வந்துட்டு மரம் செடி கொடிகள்லாம் இருக்கும். நாம் அந்த இடத்த போகிறத தவிர்த்துடலாம். அதே மாதிரி நம்ம வீட்லேயே கூட வளர்க்கும் பொழுது அந்த நம்ம நிறைய தாவரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிறைய தாவரங்கள்லாம் இருக்கும். இந்த உண்ணிகள் மட்டும் கிடையாமல் அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய தாவரங்களுமே இருக்குது. அந்த தாவரங்கள் கிட்டே இருந்துமே நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். முக்கியமாக இப்போ இந்த உண்ணி காய்ச்சல் அப்படின்றது அந்த மாதிரி மரம் செடி கொடிகள் விலங்குகள் கிட்டே இருந்து வருது. இந்த கால்நடைகளை வளர்க்குறவங்க அந்த கால்நடை இருக்கக்கூடிய கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டாந்தரை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்த வந்துட்டு கண்டிப்பாக சுத்தமாக வச்சிருக்கணுங்க. அப்போதான் அந்த அந்த உண்ணிகள் கிட்டேருந்து நம்மளால் பாதுகாக்க முடியும். அதே மாதிரி அந்த கால்நடைகளையுமே நாம் சுகாதாரமாக வச்சுருக்கணும். குளிக்க வைக்கிறதாக இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணும்பொழுது இந்த பூச்சிகளை நம்ம அகற்றி விடணும். அதுக்காக நிறைய மருந்துகள் கூட இருக்கும். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, அவங்கக்கிட்ட நாம் பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பழையில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம், நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன் அண்ணா. நீங்க சொல்லுங்க, இப்போ வந்துட்டு இந்த உண்ணி காய்ச்செல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு, எப்படி நம்ம அதை நம்மளே பாதுகாத்துக்கிறது? என்ன தடுப்பு வழி இருக்கு? தனிநபர் சுகாதாரம் தேவையா இல்லை சுற்றுப்புறம் வந்துட்டு சுகாதாரமா இருக்கணுமா?
1: இல்லப்பா, தனிநபருடைய சுகாதாரம் தான் ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம நல்லா நம்மள வச்சுக்கிட்டோம்னாவே நம்ம எல்லாருமே சேர்ந்ததுதான் நம்ம சமுதாயம். எப்பொழுதுமே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம உடம்பு சுத்தமா வச்சுக்கணும், கை காலை சுத்தமா வச்சுக்கணும், முகத்தை சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனா தனிநபர் வந்து ரொம்ப சூப்பரா எந்த விதமான பாதிப்பும் இல்லாத மாதிரி தங்களுடைய உடல் மொழி கூற வச்சுக்கிட்டானாவே எந்த விதமான உண்ணி மற்றும் இதர பாதிப்புகள் எல்லாம் வரவே வராது. அன்றைய காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா தனி மனிதனுடைய சுகாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா பேணப்பட்டது. அதாவது வீட்டு வாசல்லையே பாத்தீங்கன்னா ஒரு பக்கு மாதிரி வைப்பாங்க, அங்க குடம் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள கை கால்லாம் அலம்பிட்டு அதன் பிறகுதான் உள்ளக்குள்ளேயே வரணும். இன்றைய காலகட்டத்துல அந்த தனி மனிதனுடைய சுகாதார சீர்கேடு அப்படிங்கிறது தான் உண்ணி மாதிரியான இதர விஷயங்களை பாதிப்புக்கு உள்ளாகுது. சுற்றுப்புற சூழல் அப்படிங்கிறது ஒரு 50% விட கம்மியாகத்தான் இருக்கே தவிர்த்து தனி மனிதன் அவனுடைய சுகாதாரம் முகம் கை கால்லாம் கழுவிக்கிட்டு தன்னை சுத்தமா வச்சுக்கிட்டுனாவே உண்ணி இது மாதிரியான மத்த பாதிப்புகள்லாம் வராத அவன் சூப்பரா தன்னுடைய லைஃப் அப்படிங்கறத லீட் பண்ண முடியும் இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா, தனிநபர் சுகாதாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க.
1: குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும்
0: கண்டிப்பா,
1: எல்லாம் அவங்களுடைய உடம்ப தூய்மைப்படுத்திக்கணும்னு. அதே மாதிரி ஒரு தனி மனிதனும் தன்னை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்தான் அப்படின்னா அவனும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முன்னேற முடியும்பா.
0: கண்டிப்பா கண்டிப்பா, சுகாதாரமா இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி அண்ணா.
1: நன்றி,
0: தொடர்ந்து பேசலாம். பாடல்களுக்கு பிறகு இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்றேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
5: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்னு போகுது.
4: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
5: என்கிட்டயவா? சரி கேளு
4: மச்சான். அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
5: இப்ப இப்ப இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
4: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
6: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா.

0: மதியம் 1:45 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கான தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உண்ணி காய்ச்சல் தடுக்கிறதுல முக்கியமானது தனிநபர் சுகாதாரமா அல்லது சுற்றுப்புற சுகாதாரமா. இந்த உண்ணி காய்ச்சல் பார்த்தீங்கன்னா, வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய மாதங்கள்ல இந்த உண்ணிக்களுடைய வளர்ச்சி, இந்த பரவல் வந்துட்டு அதிகமாகவே இருக்குமாங்க. இப்போ என்னதான் கொஞ்சம் மழை வந்தாலும் கூட வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் இந்த உண்ணிகளுடைய அந்த வளர்ச்சி வந்துட்டு அதிகமாகவே இருக்கிறது. ஸோ அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, அந்த புதர் செடிகள் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறதில் வந்துட்டு நாம் வெட்டிடணும், அதெல்லாம் அகற்றிடணும். ஒருவேளை நம்ம வந்துட்டு கிராமப்புறங்களில் விவசாயம் பார்க்குறவங்களாக இருந்தால் என்ன பண்ண முடியும், ஒரு அளவுக்கு நம்ம மரம் செடி கொடிகளை அகற்றிடுவோம், மீதி வந்துட்டு அப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்மளுடைய முழு உடலையுமே மறைக்கிற மாதிரியான முழு சட்டை, அந்த மாதிரி பேண்ட் மாதிரி போட்டுக்கலாம், காலுக்கு வேறு தண்ணியிலே நடந்து போகிற மாதிரி ஷூக்கள்லாம் இருக்குது அப்படின்னா, அதை நாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த உண்ணிகள் நம்மளை கடிக்கிறதுலேருந்து நாம் நம்மளை நாமளே காப்பாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரிகாஷன்ஸ்லாம் நாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களை அந்த பூச்சி வந்து கடிச்சிருச்சு, அந்த இடம் வந்துட்டு தடிச்சிருச்சு, ஒரு மாதிரி எனக்கு அது கடிச்சதுலேருந்து தான் ஃபீவரே வர மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னா, உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகி அதுக்குரிய சிகிச்சையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கட்டாயமாக இந்த காய்ச்சலை குணப்படுத்திடலாம். நம்ம எதையுமே ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த ஒரு காய்ச்சலுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே நம்மளால 100% குணப்படுத்த முடியும். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட நாம் பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: உங்களுடைய இனிப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா, நீங்க கொஞ்சம் நல்ல டவர் இருக்க இடமா பார்த்து பேசலாம். இப்போ கேக்குது, பேசலாம் பேசலாம். பேசலாம் பேசலாம். உங்களுடைய இணைப்பு வந்துட்டு விட்டு விட்டு கேக்குறதுனால

0: சரியா? சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்கள் இணைப்பில் இணைந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. அதாவது தனிநபர் சுகாதாரம் மட்டும் போதாது, சுற்றுப்புற சுகாதாரமும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உண்ணி காய்ச்சல் வந்துட்டு கொசுக்கள் மூலமாக பரவுறது கிடையாது, கொசுக்கள் மூலமாக டெங்கு காய்ச்சல் இதெல்லாம் வந்துட்டு பரவிட்டு இருக்கு. உண்ணி காய்ச்சல் அப்படின்னா உண்ணி அப்படின்ட்டு ஒரு பூச்சியால் நமக்கு பரவிக்கிட்டு இருக்குங்க. ஸோ நாம் நம்மளை பாதுகாத்துக்கணும். முக்கியமாக கால்நடைகள் வச்சிருக்கிறவங்க, விவசாய பெருமக்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப சுகாதாரமாக இருக்கணும். சில வகை செடிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அரிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். என்ன மாதிரி செடிகள் பார்த்தீங்கன்னா, இந்த அவரை செடி பக்கம்லாம் போனீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அந்த செடியை நம்ம பறிக்கும் பொழுதே நம்ம கையெல்லாம் கொஞ்சம் பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி முருங்கை மரத்தில் இந்த சொனப்பூச்சிக்கள்லாம் அதிகமாக இருக்கும். அந்த ஆமனுக்கு கொட்டை முத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கனாலும் கொஞ்சம் இந்த சொனப்பூச்சிகள் அப்படின்றது நமக்கு தடுப்பு ஏற்படுத்தக்கூடிய, அரிப்பு ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரியான பூச்சிகள் நம்மளை தாக்கும் பொழுது நமக்கு வந்துட்டு தோல் வந்து ரொம்ப தடிச்சிடும். அதுக்கும் நம்ம வந்து மருந்துகள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செடி கொடிகள் கிட்டே இருந்து நாம் நம்மளை பாதுகாத்துக்கணும். அந்த பூச்சிகளெல்லாம் அகற்றுறதுக்கு எந்த மாதிரியான மருந்துகள்லாம் நமக்கு அக்ரி டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த மாதிரி முருங்கை மரத்தில் இந்த மாதிரி பூச்சி வந்துட்டு தாக்கப்பட்டிருக்கு, அது வந்துட்டு போக்குறதுக்கு என்ன மாதிரி மருந்து இருக்குன்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி இந்த மாதிரியான உண்ணி காய்ச்சல் அப்படின்றது, உண்ணிக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா செல்ல பிராணிகள் கிட்ட இருக்குது, கால்நடைகள் கிட்ட இருக்குது, இந்த மாதிரி நிறைய மரம் செடி கொடிகள் இருக்கக்கூடிய புதர்கள் கிட்ட இந்த மாதிரியான பூச்சிகள் நிறையவே உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நாம் அந்த கால்நடைகள் கிட்ட இருந்தும் பாதுகாப்பாக இருக்கணும், மரம் செடி கொடிகள் கிட்ட இருந்தும் பாதுகாப்பாக இருக்கணும். தொடர்ந்து பேசலாம் பாடல்களுக்கு பிறகு.
1: ஏண்டா ஆனந்த், உன்னை சுத்தி கொஞ்சம் பாருறா. அவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட், காதல், கல்யாணம்னு சும்மா லைஃப் என்ஜாய் பண்றான். உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆசைலாம் இல்லையா? இல்ல இருந்தும் ஏதாச்சும் மறைக்கிறியா?

0: நம் ஊரில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: என்றும் நலமுடன்
4: என்றும் நலமுடன்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
0: நேரம் மதியம் 1:55 நிமிடமாகிறது. இணைந்திருக்கிறோம் எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு: உண்ணி காய்ச்சல் தடுப்பில் முக்கியமானது தனிநபர் சுகாதாரமா சுற்றுப்புற சுகாதாரமா. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்துட்டோம். உண்ணி காய்ச்சல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த புதர் செடிகளில் இருக்கக்கூடிய உண்ணி அப்படின்ற ஒரு பூச்சி இனத்தால் தான் நமக்கு அந்த காய்ச்சலே ஏற்படுது. முக்கியமாக காய்ச்சல் வரும்பொழுது நாம் என்ன பண்ணணும், தண்ணியை வந்துட்டு நல்லா காய்ச்சி குடிக்கணும், ஆற வைத்து குடிக்கணும். அதே மாதிரி சூடான உணவுகளையே நாம் அதிகம் எடுத்துக்கணும். இந்த குளிர்ந்த பகுதியில் நிறைய தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில், அந்த மாதிரியான இடங்களில் தான் பூச்சிகள் வந்துட்டு நிறையவே பரவுங்க. நம்ம ஒரு ஆடை வந்துட்டு அணியிறோம் அப்படின்னா நல்லா சுத்தமாக காய்ஞ்சி இருக்கக்கூடிய ஆடைகளை தான் நாம் அணியணும். ஈரப்பதத்தோடு இருக்கும் பொழுது அது வந்துட்டு நமக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதோட தாண்டி அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் பாக்டீரியாக்கள் கூட தங்கியிருந்தது அப்படின்னா அது நமக்கு நோய் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது உங்களுடைய உடலை, கால்களை, கைகளை, முகங்களை சுத்தமாக நாம் கழுவிடணும். அது மட்டும் இல்லாமல் வந்த உடனே ஆடைகளை மாற்றுறது ரொம்ப ரொம்ப சுத்தமான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த துணிகளை நம்ம காய வைக்கும் பொழுதும் இந்த நிறைய அந்த காற்றில் வந்துட்டு பரவும் இல்லைங்களா. இப்போ ஒரு நிறைய அந்த சொனப்பூச்சி இருக்க மாதிரியான தாவரங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது நாம் அந்த மரத்தை வந்துட்டு செடிகளை அகற்றிட்டதும் அப்படின்னா அந்த காற்று மூலமாக அந்த அரிப்பு தன்மை வந்துட்டு நமக்கு பரவாமல் இருக்கும். அதனால் துணிகளை காய வைக்கும் பொழுதும் நீங்கள் பார்த்து பூச்சிகள்லாம் இல்லாத இடமா பார்த்து காய வச்சுக்கோங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் போட்டு காய வைக்கிறது, அப்படியே ஒரு மரத்து மேலே போட்டு காய வைக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மரம் சுத்தமாக இருக்கா, அந்த மரத்தின் மூலிமா நமக்கு எந்த ஒரு அரிப்பு தன்மை, உடல் அலர்ஜி வந்துட்டு ஏற்படாமல் இருக்குமா, அதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம வீட்லேயும் கொடிகள் மூலமாக ஒரு கம்பியோ ஒரு துணியோ கட்டிவிட்டு எந்த ஒரு செடி கொடிகளும் படாத மாதிரியான வெயில் நல்லா படக்கூடிய இடங்களில் உங்களுடைய துணிகளை காய வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். அதே மாதிரி சுற்றுப்புறத்தை நாம் ரொம்ப ரொம்ப தூய்மையாக வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தனிநபர் சுகாதாரம் மட்டுமே போதாது, சுற்றுப்புறமும் சுகாதாரமாக இருக்க வேண்டும். குப்பைகளை வந்துட்டு கண்ட இடங்களில் கொட்டாமல் இருக்கணும், தண்ணி எந்த இடத்துலையும் தேங்காமல் இருக்கணும். பொதுவாக நம்ம ஊர்லேயே ஒரு சில இடத்துல வந்துட்டு நடமாடாத பகுதிகளில் நிறைய புதர்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதை நாம் உரிய அலுவலர்கள்கிட்டயோ அதிகாரிகள்கிட்டயோ சொல்லி இங்கே கூட நிறைய பூச்சிகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை நீங்கள் அகற்றிட்டீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயமாக இருக்கும். இந்த மாதிரி காய்ச்சல் பாதிப்புகள், இந்த உண்ணி காய்ச்சல், இந்த மாதிரி உண்ணிகள் மூலமாக பரவக்கூடிய அந்த காய்ச்சல் நமக்கு பரவாமல் இருக்கும். ஸோ அதையெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்தலாம், அதையெல்லாம் நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நாம் பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னா இந்த காய்ச்சலேருந்து நம்மளால் கண்டிப்பாக சேஃபாக நம்மளால் பாதுகாத்து கொள்ள முடியும். இது ரொம்ப பெரிய கொடிய நோய் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சாதாரணமாக வரக்கூடிய ஒரு காய்ச்சல், அது உண்ணி கிடைக்கிறதுனால அதுக்கு பேர் உண்ணி காய்ச்சல், அவ்வளவுதானே தவிர யாரும் இதனால் பயப்பட தேவையில்லை. சின்னதாக ஒரு காய்ச்சல் ஏற்பட்டது அப்படின்னா நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொண்டாலே போதுமானதாக இருக்கிறது. அதே மாதிரி டெங்கு அப்படிங்கும் பொழுது வீட்டை சுற்றி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க. நல்ல சுட தண்ணி காய வச்சு ஆற வச்சு தண்ணியவே நீங்கள் குடிங்க. இந்த மாதிரியான காய்ச்சல்கள் இருந்து நம்மளை நாமளே பாதுகாத்துக் கொள்ளலாம். ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து நம்ம மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் விஜயபிரியா. நன்றி நேயர்களே.
3: த்ரீ டூ ஒன் ஹோலா.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நம்ம நிகழ்ச்சியை கேட்டு ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதல் விஷயமா என்ன நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தாய்ச்சி தாய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. என்ன நாகராஜி, தாய்ச்சியா? ஒன்றும் புரியலையே. அதாவது இது சீனர்களுடைய ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம், கலைன்னு சொல்ல முடியாது, ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ யாராவது டூரிஸ்ட்டாக வந்து சீனாலாம் போனாங்க அப்படின்னா, அங்கே ஏதாவது ஒரு பூங்காக்குள்ளார போனாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற சீனாவை சேர்ந்த அந்த முதியவர்கள் ஒரு குரூப்பாக நின்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெதுவாக அந்த உடற்பயிற்சியை வந்து செய்வாங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தடுமாற்றங்கள், அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஆக்டிவாக நடக்கிறதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு 50% வரைக்கும் இது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. WHO இந்த ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாங்க. அதாவது தாய்ச்சி நடைப்பயிற்சியோட முக்கிய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, ரொம்ப மெதுவாக நடக்கணும். ஸோ அதாவது முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குதிகால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த குதிகாலை தான் கீழே வைப்பாங்களாம். அதற்கப்புறம் கால் விரல்களை பொறுமையாக, ரொம்ப பொறுமையாக வைப்பாங்களாம். ஸோ இது மாதிரி அப்படியே பொறுமையாக அவங்களுடைய நடை அசைவுகளை அப்படியே நடந்துக்கிட்டே வருவாங்க. ஸோ ரொம்ப மெதுவாக செய்கிறதுனால அவங்களுடைய உடல் மீது ஒரு நல்ல கட்டுப்பாடு அவங்களுக்கு வந்து கிடைக்குது, ஒரு பேலன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இது உடற்பயிற்சி மட்டுமே இல்லாமல் பல வழிகளில் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஓட்டப்பயிற்சியில் நீண்ட தூரம் ஓட்டம், விரைவு ஓட்டம், இடைவெளி ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. அதே மாதிரி நடையிலையும் டெம்போ வாக்கிங், லாங் வாக்கிங், டிஸ்டன்ஸ் வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் தாய்ச்சி நடை அப்படின்றது ஒன்று. இது ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு அசைவையும் ரொம்ப பார்த்து பார்த்து பார்த்து நம்ம வந்து வைக்கணும். ஸோ அதுதான் தாய்ச்சி. இதை வந்து முதியோர்கள் மட்டுமே இல்லை, எல்லாருமே வந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா, பல வகையில் இது வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு புதிய விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கற்றுக்கிட்டு தாய்ச்சி முறையாக எப்படின்னு கற்றுக்கிட்டு முதியவர்கள் குறிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்களுடைய அந்த ஹெல்த் அப்படின்றது மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக முதியவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 என்றும் நல்ல

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களில் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம்

0: செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 வருஷம். இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்ப வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுத்தி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவர் வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்துல நம்ம கூட சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா இணைஞ்சிருக்கிறாரு. ஐயா வணக்கம். ஐயா ஐயா, தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணைஞ்சு நீங்கள் வந்து பகிர்ந்துகிட்டே இருக்கிறீங்கய்யா. ஐயா, இன்றைக்கி அந்த சூழலில் தலைவலி அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வந்து தினமுமே வந்துக்கிட்டே இருக்குங்கய்யா. ஸோ இதை வந்து என்ன ஒரு தீர்வாக இருக்குங்கய்யா? ஸோ அந்த விஷயங்கள் பற்றி சொல்லுங்கய்யா.
2: நீங்கள் பார்த்துக்கோங்க, இப்போ தலைவலிங்கிறது வலிங்கிறது ஒன்று தான், ஆனால் அதுக்கு காரணம் 10 எப்படி வரும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ தலையில் நீர் கோத்துக்குச்சு, அதனால் தலைவலி வரும். கண் பார்வையில் குறைபாடு, அதனால் தலைவலி வரும். இப்போ சைனஸ் இருக்கு இல்லையா, பீனிசம்னு சித்த மருத்துவர் சொல்கிறோம், சைனஸ் பகுதிகளில் நீர் தேங்கி இருக்குது, அதனால் தலைவலி வரும். பசியின் போது தலைவலி வரும். உயர் ரத்த அழுத்தத்தின் போது தலைவலி வரும். பெண்களுக்குன்னா மாதவளுக்கு முறையாக நடக்கலைன்னா தலைவலி வரும். மன அழுத்தம் இருந்தால் தலைவலி வரும். தூக்கம் இல்லைன்னா தலைவலி வரும். இப்படி தலைவலிக்கு பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், தலைவலிக்கு ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடணும்னு வலியை தெரியாமல் மறக்கடிக்கிறோமே ஒழிய, தலைவலிக்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்கணும். அப்போது எந்த அடிப்படையில் தலைவலி இருக்குதோ அந்த தலைவலி நீக்குவதற்கு நாமே ஒரு கடையில் வாங்கி மருந்து சாப்பிட்றது ஆரோக்கியமான விஷயம் இல்லை. இப்போ தலை நீர் கோர்வை இருக்கா, ஒரு வேது பிடிச்சிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ விபூதி தரிக்கிற வழக்கமே குளிச்ச முருகு, அந்த காலத்தில் எல்லாமே தலையோடு தான் தண்ணி குளித்தாங்க, குளிச்சுட்டு விபூதி தரிப்பாங்க. எதுக்குன்னா அந்த நீர் கோர்வை எடுத்துரும், அந்த தண்ணி வந்து தலையில் சேரவே சேராது. கண் குறைபாடு இருந்தால் கண் குறைபாட்டை சரி பண்ணிக்கிட்டோம்னா தலைவலி வராது. நேரத்துக்கு சாப்பிட்டு பசியை நம்ம சரி பண்ணிக்கிட்டோமா தலைவலி வராது. இப்போ மாதவிலக்கு முறையாக நடக்கலை, முறையான மாதவிலக்கு இருந்துச்சுன்னா தலைவலி வராது. இப்போ மலச்சிக்கல் காரணமாக பிரதானமான தலைவலி வரும், அது அந்த மலச்சிக்கல் இன்னைக்குன்னா தலைவலி போயிடும். ரொம்ப உடல் உஷ்ணாகி பித்த ஆதிக்கத்தின் காரணமாக மைக்ரைன் ஒரு ஹெட்ஏக் தலைவலி இருக்கு, ஒற்றை தலைவலி வர அது வந்துச்சுன்னு வச்சுங்க, மிக மிக கொடுமையானது. அவங்க பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை பார்க்க முடியாது, ஒரு அமைதி

0: விரும்புவாங்க, ஒரு இருட்டறைய விரும்புவாங்க. நீங்க யாரையாவது பேசிட்டீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆயிரும். அப்போ ஒரு துணியை எடுத்து மண்டையை இறுக்கி கட்டிக்கக்கூடிய வழக்கங்கள்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் முறையான மருத்துவரை அணுகி அந்த தலைவலிகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய சிறந்த மருந்துகள் சித்த மருத்துவத்தில் உண்டு.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஐயா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா FM 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
1: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி
0: 1000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
1: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
0: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
1: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
0: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
1: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
0: தொடர்புக்கு 9566664633.
1: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.
2: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
3: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
2: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
3: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
2: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
3: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
2: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
3: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா, பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
2: ஓ, அப்படியா? சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
1: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

107.8 இன்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் கூட இந்த நேரத்தில் நம்மளுடைய மனம் சார்ந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். அப்படி ஒரு விஷயம்னா அந்த தூக்கத்தில் நம்ம வந்து நிறைய நோட் பண்ணியிருப்போம். தூக்கம் நல்லா தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு வந்து ஏதோ ஒரு தூக்கி போட்ட மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வந்து இருக்கும். திடீர்னு வந்து நம்ம வந்து பயந்துக்கிட்டு எழுந்திரிச்சுப்போம். இது எப்பயாச்சும் சிலருக்கு வந்து வரும், நிறைய பேருக்கு அடிக்கடி வரும், நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். இது பற்றி மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தூக்கம் நம்ம வந்து தூங்குகிறோம், ஒரு நைட் நல்லா சாப்பிட்டு தூங்குகிறோம், இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வரும். ஒரு 11 மணிக்குள்ளார வரலாம். அப்படியே தூங்கி ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து பெரிய பாதாளத்தில் நம்ம வந்து விழுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். திடீர்னு வந்து தூக்கம் களையும். இதை வந்து ஹிப்னிக் ஜெர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் வந்து சொல்கிறாங்க. இதனால் தூக்கத்தில் வந்து உடல் தூக்கி போடுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்ட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. சரி நாகராஜ், இது வந்து என்ன ஆபத்தான ஒரு விஷயமா, ஏதாச்சும் மனநல மருத்துவர்கிட்ட செக் பண்ணுமா, எப்பயாச்சும் வந்தால் எதுவும் பிரச்சனை இல்லை, ரெகுலராக இது வந்து எனக்கு வர மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் ஒரு 100 பேர்த்தில் ஒரு 50 பேருக்கு வந்து இது வர்றது நார்மல் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து யாருக்கு வேணால் வரலாம், சின்ன குழந்தைங்களுக்கு வரலாம், ரொம்ப வயசானவங்களுக்கு ஒரு 70 வயசு 80 வயசுக்கு மேலே கூட வந்து வரலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு சிகிச்சையும் நம்ம வந்து எடுக்க தேவையில்லை, இது ஒரு நார்மலான ஒரு விஷயம். நல்லா நம்ம தூங்கினாலே வந்து இது வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தூக்கத்தில் இந்த மாதிரி வருது நாகராஜ், இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து மருத்துவ துறையிலே இதற்கான ஆய்வு பண்ணி இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க முடியல எதனால் அது வருது அப்படின்னு. தூங்கும்போது நம்மளுடைய உடல் தசைகள் வந்து நல்லா தளர்ந்த நிலையில் வந்து இருக்கும். அப்படி தசைகள் தளர்ந்திருக்கும் போது மூளை வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர் கீழே வேலை போகிறார், எழுந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளையிடும். அதுக்கப்புறம் நம்ம திடுக்கிட்டு எந்திரிப்போம். இப்படி தான் மருத்துவ ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது தசைகளோட தளர்வை மூளையானது வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கட்டளை இடுது, அதனால் நம்ம எந்திரிச்சுக்கிறோம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டு கேட்டுருங்க. Oh.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு.
1: அச்சா, அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப இப்ப இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
3: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை, அதாவது இந்த ஒரு டைமில் சளி காய்ச்சல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு, பட் டெங்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. டெங்குக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா சளி காய்ச்சலும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஒரு காலகட்டங்களில். ஸோ இந்த சளி அதிகமாக வர்றதுக்கான ரீசன், நம்ம இனிப்பு, அதற்கப்புறம் நம் மற்ற உணவுகள்லாம் சாப்பிட்றதை தாண்டி இந்த கிளைமேட்னாலையும் வருது. ஏன்னா அப்பப்போ ஈவினிங் டைமில் வந்து மழை பெய்யுது. ஸோ இந்த மழையில் நம்ம வந்து நினைக்கிறதுனாலையும் வந்து இந்த சளியெல்லாம் வந்து பிடிக்கும். இதை தாண்டி நோய் எதிர்ப்பு சக்தி ஒருத்தர் கம்மியாக இருக்குது அப்படின்னா, இப்போ பேருந்தில் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க, ஸோ அவருக்கு அந்தளவுக்கு இம்யூனிட்டி பவர் இல்லை. யாராவது இருமுனாங்க அப்படின்னா கூட இவருக்கு வந்து அந்த சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி சளி பிடிச்சிக்குவாங்க. ஸ்வீட் சாப்பிட்றதை தாண்டி அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ரீசன்னால் அதிகமாக வந்து சளி பிடிக்கும். ஸோ சளியெல்லாம் அதிகமாக பிடிக்கக்கூடாது, எனக்கு வந்து வாரத்துக்கு ஒரு டைம் சளி குணமான உடனே திரும்பி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கேற்ற உணவுகளை சாப்பிட்றதும், உடற்பயிற்சி பண்ணுறதும், மெடிடேஷன் பண்ணுறதும் அவங்களுடைய இம்யூனிட்டி பவரை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தும். அதே மாதிரி நிறைய பேருக்கு குறிப்பிட்ட ஒரு அலர்ஜி வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போனால், ஒரு க்ரௌடு பிளேஸில் இருந்தால் அந்த புகையினாலலாம் வந்து சளி பிடிக்கும். தூசி, புகை, அதுக்கப்புறம் சில ஸ்மெல்லு வந்து சில பேருக்கு ஒத்துருக்காது. அதே மாதிரி குளிர்காற்று, அந்த மார்னிங் டைம்லாம் வெளியே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அந்த குளிர்காற்று அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வாமை ஏற்படுற விஷயங்களை அவங்க தவிர்த்துக்கிட்டே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு சளி பிடிக்கிறத அவங்க தடுத்துடலாம். தொடர்ந்து இந்த சளிக்கு வந்து வீட்டு முறை வைத்தியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு கஷாயம் வந்து எடுத்துக்கிறதா இருக்கலாம், ஆவி பிடிக்கிறதா இருக்கலாம், ரொம்ப ரொம்ப அதிகமான நன்மைகளை வந்து கொடுக்கும். ஸோ அப்படி நம்ம கூட ஏற்காட்டில் இருந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா சளிக்கு நீங்கள் எந்த மாதிரியான வைத்திய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, அதை வந்து நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் எளிமையாக வந்து சொல்லுங்க அக்கா.
7: சளிக்கு வைத்தியம் என்னன்னா,
6: அக்கா உங்கள் பேர்
7: பச்சை கொள்ளு இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் மிளகாய் போட்டுக்கணும், கொஞ்சம் மிளகு போடணும், சீரகம் போடணும், எல்லாம் போட்டு அரைச்சி பச்சை கொள்ள நல்லா கொதிக்க வச்சு குடித்தோம்னா, குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா, நாம்பளும் குடித்தோம்னா அந்த சளியெல்லாம் வந்துடும்.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்கள் பற்றி இந்த நேரத்தில் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், ஏன் வந்து நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து வீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து இந்த மாதம் முழுவதுமே பேச போகிறோம். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஆனாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம நைட்டில் சரியாக தூங்கலை அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான சைட்டோகைன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீன் உற்பத்தி ஆகிறது வந்து தடைப்படுது. இந்த செல்கள் தான் தொற்று நோய்கள் அதற்கப்புறம் வீக்கங்களுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு செல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நல்லா தூங்கிறது சைட்டோகைன்கள் அப்படின்ற அந்த செல்களோட அதாவது ப்ரோட்டீன்ஸோட உற்பத்திக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம நல்ல ஆழமான தூக்கம் தூங்கும்போது இந்த ஒரு விஷயம் நடந்து நமக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கட்டாயமாக இந்த ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, இயற்கையான முறையில் நம்மளுடைய அந்த இம்யூனிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று, வைட்டமின் சி நிறைஞ்ச சிட்ரஸ் பழங்கள், எலுமிச்சை ஆரஞ்சை அதிகமாக நம்மளுடைய உணவுகளில் பயன்படுத்தணும். எலுமிச்சையை நம்ம வந்து எப்படி ரெகுலராக பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு எலுமிச்சை ஜூஸ் கட்டாயமாக எடுத்துக்கலாம். அது வந்து மார்னிங் ஒரு 7 அப்படி இருந்தாலும் ரொம்ப சிறப்பு, ஈவினிங் ஒரு 5 அப்படி இருந்தாலுமே ரொம்ப சிறப்பு. ஸோ இதை தாண்டி ஆரஞ்சு அந்த மாதிரியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து வைட்டமின் சி அப்படின்றது இருக்குது. இன்னொன்று, வைட்டமின் டி. இந்த வைட்டமின் டி நமக்கு எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா, இயற்கையாக கிடைக்கிறது சூரிய ஒளி அப்படின்னு சொல்லலாம். மார்னிங் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து அந்த சூரியன் அப்படியே மேலே வரும்போது ஒரு வெயில் வரும் இல்லைங்களா, அந்த வெயில் நம்ம மேலே படுற மாதிரி இருக்கணும். ஸோ மதிய வெயிலெலாம் அந்த வைட்டமின் டி கிடைக்காது. ஸோ அதே மாதிரி மார்னிங் மிஸ் பண்ணிட்டா ஈவினிங் அதே வைட்டமின் டி அந்த சூரியன் மறையும் போது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு டைமில் நம்ம வந்து கட்டாயமாக அந்த வைட்டமின் டியை நம்ம வந்து பெற்றுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நம்மளுடைய நல்ல தூக்கத்துக்கு, சாரி, நம்மளுடைய இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. இந்த பாட்டோட நானும் கிளம்புறேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நல்ல முடி நிகழ்ச்சி.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களை. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட திவாகர் நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். பொதுவாக டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் தான் சொல்லுவேன். அதில் ஒரு ஏதோ ஒரு நல்ல வெப்சைட்டை பற்றி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வெப்சைட்டை பற்றி, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் எப்படி இன்னும் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி, இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் என்னென்ன மாதிரியான புது புது ஸ்மார்ட் கேஜெட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி, அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற அறிவுரைகள் பற்றி, இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் டெக் குரு நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கலாம், நீங்கள் அதை கேட்டு பயனடையலாம். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போன் அப்டேட் தான் சொல்ல போறேன். இன்னைக்கு எந்த ஸ்மார்ட் போனோட அப்டேட் சூப்பரான அப்டேட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணும் நேயர்களுக்காக ஒரு செமையான ஒரு அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கேன். போன டெக் குரு நிகழ்ச்சியிலாம் வந்து ஐபோன்ல இருக்க கண்ட்ரோல் சென்டர் எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்லியிருந்தேன். அதை கேட்டு நிறைய பேர் வந்து சாம்சங் போன்ல ஏதாவது பண்ண முடியுமா திவாகர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவே இன்னைக்கு சாம்சங் மொபைலில் இருக்க கண்ட்ரோல் சென்டர், அதாவது நோட்டிஃபிகேஷன் சென்டர் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் ரெண்டு ஒன்றா தான் இருக்கும். அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சாம்சங் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் சென்டர் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ஐஃபோனில் தான் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் சென்டரும், ரைட் சைட்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் கீழே இறக்குனீங்கன்னா வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டரும் ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனால் சாம்சங் அண்ட் பெரும்பாலான ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸில் ரெண்டுமே ஒன்றா தான் மெர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும்னு நீங்கள் இது பண்ண வேணாம், ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் மேலேருந்து கீழே இறக்குனீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகும். இந்த கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னா என்ன இது வகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மொபைலில் இருக்க இன்டர்நெட்டு ஹாட்ஸ்பாட்டு வைஃபைவு இந்த மாதிரிலாம் ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் சென்டர். இப்போ அந்த கண்ட்ரோல் சென்டரை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த கண்ட்ரோல் சென்டரில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத நிறைய புது புது பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா வரும் காலங்களில் டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த கண்ட்ரோல் சென்டரை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இந்த கண்ட்ரோல் சென்டர் எடிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி மக்களே. நீங்கள் இந்த கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மேலேருந்து கீழே ரெண்டு டைம் இறக்கணும். உங்கள் ஃபோனில் இருந்து ரெண்டு டைம் கீழே இறக்குனதுக்கப்புறமா கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகும். அந்த கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா மேலே டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி இருக்கும். அந்த மூணு புள்ளியை நீங்கள் தொடணும். அதை தொட்டதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஆப்ஷன் காட்டும். எடிட் பட்டன், குயிக் பேனல் லே அவுட், ஸ்டேட்டஸ் பார், கான்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடிட் பட்டன் தான் நம்ம தொடணும். அந்த எடிட் பட்டன் தொட்டதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு அங்கே மேலே பாப்பப் ஆகும். அதில் நீங்கள் என்னென்னலாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா,

நோட்டிஃபிகேஷன் சவுண்டு, ஹைட் கான்ட்ராஸ்ட் ஃபான்ஸு, கலர் இன்வெர்ஷன், சாங் சர்ச்சு, மல்டி கண்ட்ரோலு, கிட்ஸு, இந்த மாதிரி நிறைய அங்கே இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ சொல்லியிருக்கேன்ல, இவ்வளோலையும் இதெல்லாம் என்னன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பாதி விஷயம் எனக்கே தெரியல என்னன்ட்டு. ஏன் அப்படின்னா இங்கே ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏன்னா மற்றது எல்லாமே கண்ட்ரோல் சென்டர்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு இன்பில்ட்டாகவே வந்திருக்கும். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைல் டேட்டா, மொபைல் ஹாட்ஸ்பாட்டு, வைஃபை, மியூட்டு, வைஃபை காலிங்கு, ப்ளூடூத்து, போர்ட்ரேட்டு, ஃப்ளைட் மோடு, டார்ச், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஸ்வைப் பண்ண வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஐஃபோனில் ஃபஸ்ட்டெலாம் அப்படி கிடையாது. லிமிட்டடாக என்ன இருக்கோ அது மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஸ்வைப் பண்ண உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேலேருந்து அப்படியே ஹோல்டு பண்ணி அழுத்து பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு கீழே விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். கீழேருந்து ஏதாவது மேலே கொண்டு போகணுன்னாலும் நீங்கள் வந்து கொண்டு போய்க்கலாம். இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிக்க முடியும். மேலேருந்து கீழே இறக்கி ஆட் பண்ணணும் சேர்த்தணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போய் குறைக்கணும் அப்படின்னாலும் உங்களால் பண்ணிக்க முடியும். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாராவது கண்ட்ரோல் சென்டரை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியல இதுவாக்கார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்தவர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இதுவாக்கிறேன் கூட உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்தில் இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டுன்றதுக்காக

0: அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பாக்கிறோம் கூட ஜாலியா பேசிட்டே வந்து நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. நம்ம டெக்குரு நிகழ்ச்சியில இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்டு நிறைய அப்டேட் சொல்றேன், அது எல்லாமே நீங்க நல்லாவே கேட்குறீங்க. அதை கேட்டு நீங்க யூஸ் பண்ணி பாக்குறீங்களா? அப்படி யூஸ் பண்ணி பாக்குறதுனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்டா இருக்கா, பயனுள்ளதா இருக்கா அப்படிங்கறத நீங்க எங்கிட்ட சொன்னாதான் அடுத்த டைம் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவா தெரியும். உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படிங்கிற
5: ஹார்மனி அப்படிங்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் பத்தி தான் சொல்ல போறேன். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை பார்க்கறப்பயே ரெட்ரோ ஃபீல் இருக்குன்னு சொன்னல, அதாவது அந்த காலத்தில் இருக்க ஒரு ஸ்பீக்கர் மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க.
4: இந்த ரோலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்த விக்ரம் படத்துல ஒரு ஸ்பீக்கர் எடுத்திருந்து வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி டிசைன்ல கொடுத்துருக்காங்க. 80 வாட் பவர் கொண்ட இந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு சூப்பரான பிரீமியமான சவுண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 6 மணி நேரம் நீங்க வந்து பாட்டு கேட்டுட்டே இருக்கலாம், ஒரு டைம் சார்ஜ் போட்டீங்கன்னா 6 மணி நேரம் நீங்க பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2.1 சேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஸ்டீரியோ டைப்ல உங்களுக்கு இந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்கறதுனால ரொம்ப பிரீமியமாகவும் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கர்ல அடிஷ்னலாக பேஸ் பூஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பூஸ்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது எதை மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து பேஸ் லவராக இருப்பாங்க. இந்த பேஸ் லவர்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, நிறைய பேஸ் சவுண்ட் வச்சு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த பேஸ் சவுண்டு தான் அவங்களுக்கு வந்து நிறைய சூப்பரான ஒரு வைபு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால பேஸ் பூஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அந்த பேஸ் பூஸ்ட்டுமே உங்களால் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பேஸ் அண்ட் ட்ரிபிள், இந்த பேஸும் ட்ரிபிளையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டியும் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒயர்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்ஸ் கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். யூஎஸ்பி மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் எங்கேயாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஎஸ்பி மூலியமாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ளூடூத் 5.3 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து கனெக்டிவிட்டியுமே வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ப்ரீமியம் ஃபீல், ப்ரீமியம் ஃபினிஷ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து லெதர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லெதர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு அழகான ஒரு ஃபினிஷிங்கோட அற்புதமாக இருக்குது இந்த ஸ்பீக்கர். நீங்களாம் வந்து ஸ்பீக்கர் ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போல்ட்ரானிக்ஸ் ஹார்மனி அப்படிங்கிற இந்த ஸ்பீக்கரை நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இதோட விலை எவ்வளோவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7999 ரூபாயாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக்காகவும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறையும் கூட உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுகிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியேதான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி நிறைய நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, இப்ப நீங்க சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல இது வரைக்குமே நீங்க நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அடடே இந்த பாட்டு கேட்கறதுக்கே செமையா இருக்கு, இதுக்கு ஒரு ஓட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, அதே நம்பரான 9787 70107 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை அனுப்பலாம். நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க அனுப்புற கருத்துக்கள் வச்சுதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் பெறும் அப்படிங்கறத சொல்ல முடியும். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் இது மூணு போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. அப்பதான் எந்த பாட்டுக்கு யார் ஓட் பண்ணிருக்கா அப்படிங்கறத தெளிவா தெரியும். இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இருக்காரு. யாருன்னு கேட்டீங்கன்னா, சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். கொஞ்ச காலத்துக்கெல்லாம் முன்னாடி, இப்ப ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி, நமக்கு ஒரு லோன் வேணும் அப்படின்னா நம்ம பேங்க்குக்கு போயிட்டு அங்க ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம கையில அமௌண்ட் வரும், அதுக்கப்புறம் தான் நம்மளால லோனே வாங்க முடியும். ஆனா இப்பெல்லாம் லோன் வாங்குறது அப்படிங்கறது ரொம்ப சிம்பிளா இருக்கு. நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான பர்மிஷன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், உங்க கையில பணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு வந்துருச்சு. லோன் வாங்குறது அப்படிங்கறதுனாலே ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த லோன் வாங்குறதுக்கும் நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு, பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்லயுமே இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் அவைலபிளா இருக்கு. சார், இந்த மாதிரி ஆப்ல லோன் வாங்குறது இதெல்லாம் வந்து சேஃபா? ஆப்ல லோன் வாங்கலாமா? லோன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணிருக்கணும் சார்?
1: முதல்ல இந்த இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ் அப்படின்றது ஒரு சில லோன் ஆப்ஸ் மட்டும்தான் ஆர்பிஐ எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட லோன் ஆப்ஸ். அது நீங்க எந்த லோன் ஆப்ஸ் எல்லாம் ஆர்பிஐ எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஆர்பிஐ வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அதுல லிஸ்ட் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த லோன் ஆப்ல மட்டும் நீங்க பணம் எடுத்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் இங்க வந்து 90% வந்து ஃபேக்கான இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த ஃபேக்கான இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, நீங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவீங்க, இன்ஸ்டால் பண்ணோடனே உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் உங்க வெரிஃபிகேஷன் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இமீடியட்டா உங்க அக்கௌண்ட்ல ஒரு 1,000-2,000 கிரெடிட் பண்ணிடுவோம். கிரெடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து மிரட்டி திருப்பி பணம் வாங்குவாங்க. 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வட்டி 2,000 ரூபாய் போடுவாங்க. அதுக்கப்புறம் வட்டி 2,000 ரூபாய் போட்டு அதுக்கப்புறம் நீங்க லேட்டா பே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெனால்டி அப்படின்னு போடுவாங்க. இந்த மாதிரி 2,000 ரூபாய் நீங்க வாங்கிட்டு கிட்டத்தட்ட 20,000-30,000 கொடுத்த கேசஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஏன் 20,000-30,000 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து மிரட்டுற தோணி அந்த மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப் அப்படின்றது அது பேர் மட்டும்தான் லோன் ஆப்பே தவிர அது லோன் அப்ளிகேஷன் கிடையாது. அந்த ஆப் உங்க மொபைல இன்ஸ்டால் பண்ணோடனே அந்த ஆப் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க மொபைல்ல இருக்க கான்டாக்ட் லிஸ்ட், கால் லாக்ஸ், அதே மாதிரி உங்க மொபைல் போன் கேலரியில இருக்க போட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே அந்த ஆப் எடுத்துக்கும். இதுதான் அந்த ஆப் பண்றதுங்க. ஸோ அந்த ஆப் எடுத்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது நீங்க வந்து பணம் கட்டணும்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு கட்டினாலும் திரும்ப திரும்ப கட்டணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க கட்ட முடியாதுன்னு நீங்க சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த போட்டோகிராஃபை மார்க் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இப்ப நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களோட போட்டோகிராஃபை மார்க் பண்ணுவாங்க, அதே மாதிரி உங்க வீட்டில் இருக்க உங்களோட போட்டோகிராஃபும் மார்க் பண்ணுவாங்க. மார்க் பண்ணி உங்களுக்கே அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கே அமைச்சு இதை வந்து நான் வந்து போனோகிராஃபிக் சைட்ஸ்ல போட்டுருவேன், இல்ல உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்டுகள் எல்லாருக்கும் அமைச்சிருவேன், ஏன்னா உங்க கான்டாக்ட் லிஸ்ட் அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் சென்ட் பண்ணிடுவேன், நாங்கள் சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்கள மறந்துடுவாங்க. ஸோ அந்த பயத்தில் நிறைய பேர் பணத்தை கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அன்னோன் லோன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கா, 90% ஆஃப் லோன் அப்ளிகேஷன் ஃபேக் அப்ளிகேஷன்ஸ் தான்.
0: தெரியாத ஒரு ஆப்ல இருந்து நம்ம லோன் எடுக்கிறது தவிர்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். மக்களே, நீங்களும் வந்து லோன் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே வராத ஆப்லாம் வந்து அதுலேருந்து லோன் எடுக்காதீங்க. சேஃபான ஒரு ஆர்பிஐ ரெகுலேஷனுக்கு கீழே வர ஆப்பாக பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் லோன் வாங்குங்க. தொடர்ந்து இணைந்திருக்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரியாங்க கூட உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்னு போகுது.
1: ஓ, இயற்கை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு.
1: அச்சா, அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
3: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் தேவை ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு லவ்வபிளான கம்பெனி. உங்களுக்கு இருக்கா?

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கரும் கூட பேசிட்டு டெக்குரு நிகழ்ச்சியில் நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன விஷயம் சொல்றேன் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, இப்ப தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன ஒரு அருமையான விஷயத்த கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல நீங்க கேட்கற இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்ட் விஷயம் நீங்க ஏதாவது ட்ரை பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787 107.8 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் ரொம்பவே முக்கியம். நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் கருத்துக்கள் அனுப்பணுமா, பாடலுக்கெல்லாம் கருத்துக்கள் அனுப்பக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படிலாம் இல்லை. நீங்கள் சோனா எஃப்எம்ல ஏதோ ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட பாட்டு கேட்குறீங்க, அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787 107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். நீங்கள் அதோட கருத்துக்கள் நீங்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் பாடல் பெயர் இது மூணும் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்போ டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்க ஃபைல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ஒரு சூப்பரான டிப்ஸாக இருக்கும். இந்த டிப்ஸுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறது ஒரு சமையான ஆப். இந்த ஆப்போட பெயர் என்ன தெரியுமா? ஃபோன் கிளீனர் AI கிளீனர். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லா டெக்னாலஜியுமே AI வந்துகிட்டே இருக்கு. AI யூஸ் பண்ணி நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரியே இந்த ஆப்லையுமே வந்து AI இன்பில்ட்டாக வருது. ஃபோன் கிளீனர் AI கிளீனர் தான் அதோட பேர். இந்த ஆப்பை நீங்கள் வந்து பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்புக்கு வந்து 4.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆப்பில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த ஆப் வந்து ஃபோன் கிளீனரை தாண்டி இது ஒரு ஃபைல் மேனேஜராகவும் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபைல் மேனேஜராக ஒரு ஆப் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் நிறையா ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அப்படி நிறையா ஃபைல்ஸில் எந்தெந்த ஃபைலு எவ்வளோ எவ்வளோ ஜிபிக்கு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா நாமளே அந்த ஃபைல்ஸ்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு 100 இமேஜ் வச்சுருக்கீங்கன்னா அந்த 100 இமேஜ் எத்தனை ஜிபிக்கு இருக்குது, ஒரு 10 வீடியோ வச்சுருக்கீங்கன்னா அந்த 10 வீடியோ எத்தனை ஜிபிக்கு இருக்குது, ஒரு 200 பாட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த 200 பாட்டு எத்தனை ஜிபிக்கு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தனித்தனியாக காட்டினா தான் உங்களுக்கு எது அதெல்லாம் வந்து நம்ம வேணும் வேணாம் வச்சுக்கலாம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத பார்த்து டெலீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இந்த ஆப்பில் வர இந்த ஃபைல் மேனேஜர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி இந்த ஆப்பில் ஜங்க் கிளீனர் அப்படின்னு ஒன்று வருது. நாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆப் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஆப்போட ஃபைல்ஸ்லாம் டெம்பரரியாக போய்ட்டு நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ், நம்ம ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் போய் தங்கிக்கும். அந்த ஃபைல்ஸ்லாம் நமக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. அதை தேடி போய் கண்டுபிடிக்கிறது டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த மாதிரியான ஃபைல்ஸ்லாம் வந்து இந்த ஆப்பே வந்து ஜங்க் கிளீனர் மூலமா ஸ்கேன் பண்ணி நமக்கு அந்த தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் டெலீட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பேட்டரி மேனேஜர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பேட்டரி மேனேஜர் என்ன பண்ணு தெரியுமா, உங்கள் ஃபோனோட பேட்டரியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்கள் ஃபோனோட பேட்டரிக்கு இன்னும் என்னென்னால எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் அப்படிங்கிறத இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கோ மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த எக்கோ மோட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனோட பேட்டரியை சீக்கிரமாக குறைய விடாமல் தடுக்கும். அது எப்படி இதுவாக்கர், ஃபோனோட பேட்டரியை சீக்கிரமாக குறைய விடாமல் தடுக்கணும்னா ஏதாவது ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்கள் ஃபோனோட பிரைட்னஸ் லைட்டாக அப்படியே கொஞ்சமாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு, அதே மாதிரி அப்படியே அந்த வைப்ரேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஏன்னா வைப்ரேஷன் இருக்கிறதுனால ஃபோனோட பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஆப் வந்து இந்த ஃபோனோட பேட்டரியை கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இந்த ஆப்பில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ விஷயம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஆப்போட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் கிளீனர் AI கிளீனர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கிறேன் கூட. இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. டெக்குரு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் நம்பருக்கு அனுப்பலாம். 9787 107.8 அப்படிங்கிற நம்பருக்கு. மீண்டும் ஒரு சூப்பரான டெக்குரு நிகழ்ச்சியில் உங்களோட பேசும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: ஓடுங்க தங்கச்சி ஓட்டு.
1: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
2: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
4: இது வாலிப வயசு.

இந்த வீக்கெண்டை வந்தாலே தின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயங்கர ஹாப்பியாக சொந்த ஊருக்கெலாம் ட்ராவல் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ சொந்த ஊருக்கெலாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, ஸோ சொந்த ஊர் ட்ராவல் பண்ணுற பயணிகளுக்காகவே சேலம் கோட்டம் சார்பிலேருந்து கிட்டத்தட்ட 300 ஸ்பெஷல் பஸ்ஸஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் ஏறி சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ நான் எஃப்எம் கேட்டுட்ருக்கேன், நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்காக வைரலான அப்டேட்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக உங்களோட குரு நான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இன்னைக்கு இது வாலிப வயசு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம எல்லாருக்கிட்டையும் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குதோ இல்லையோ, பேங்க்கில் காசு இருக்குதோ இல்லையோ, ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக நாம் வந்து வச்சுருப்போம். எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்குங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களால் ஒரு நாளைக்கு ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல், அதாவது ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியும்னா எப்படி இருப்பீங்க? இருக்க முடியாதுன்னா எதனால் உங்களால் முடியாது அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்திருக்கு. ஸோ கேள்வியை இன்னொரு டைம் உங்களுக்காக ரிப்பீட் பண்ணுறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருப்பீங்களா? அப்படி இருக்க முடியும் அப்படின்னா எப்படி முடியும்? இருக்க முடியாது அப்படின்னா எதுனால முடியாது அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787-107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணியாவது சொல்லுங்கள். ஸோ என்னென்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994636030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சரவணா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக, சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு

0: ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: ஏய் எஸ்பி, என்னடி மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேங்கற? ஒரு போட்டோ அம்ச்சோ கூட பார்க்க மாட்டேங்கற?
4: போனே எடுக்கிறது இல்லடி, இதுல நான் எங்க மெசேஜ் எல்லாம் பாக்குறது?
3: இது ஒண்ணு சொல்லிரு, ஏன் என்னாச்சு?
4: வாழ்க்கையே வெறுப்பா போகுதுடி, வாழவே பிடிக்கல.
3: என்னடி அதுக்குள்ள 60 வயசு முதுமை அடைஞ்ச மாதிரி பேசுற?
4: என்னத்த சொல்றது? போ,
3: ஏதோ ஒண்ணு சொல்லு.
4: ஒன்னும் இல்லடி, நேற்று நான் ஒரு ஸ்டோரி போட்டேன், அந்த ஸ்டோரிய வெறும் 10 பேர் தாண்டி பார்த்துருக்காங்க. இது கூட ஒரு பக்கம் அக்செப்ட் பண்ணிக்குவேன். வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், அது இன்னும் யாருமே பார்க்கலடி.
3: ஆமாம் ஆமாம், கஷ்டமாக தான் இருக்கும். துக்கம் தொண்டை அடைக்குதா?
4: ஆமாண்டி.
3: சரி, ஏதாவது வேலை வெட்டி இருந்தால் பார்க்கலாம்ல?
4: அது இருந்தால் நான் ஏன் இந்த வேலையை பார்க்க போகிறேன்?
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களால் ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியும் அப்படின்னா எப்படி இருப்பீங்க? இருக்க முடியாது அப்படின்னா எதனால் இருக்க மாட்டீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டக்குன்னு உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா நேத்திலிருந்து இந்த ஒரு விஷயம் அப்படின்றது தமிழ்நாடுல இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லாக செம ட்ரெண்டிங்கில் வந்து இருந்தது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காத்துட்ருந்தேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது இப்போது நிறைய பேர் ஒரு அத்லெட்டிக்காக இருந்தீங்க அப்படின்னா யாரை வச்சு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா, நீ நல்லா ஓடு, பிடி உஷா மாதிரி நல்லா ஓடு, ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பிடி உஷா அப்படின்றவங்க ஒரு பயங்கரமான ஒரு அத்லெட்டிக்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் பிடி உஷா அவங்களோட 42 வருஷ சாதனையை தமிழ்நாடை சேர்ந்த ஒரு பெண்ணு வந்து பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க யார், என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து தெரிஞ்சுக்கலாமா? கோவையை சேர்ந்த வித்யா ராம்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2026 ஆசிய விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தை அந்த ஓட்ட போட்டி ஓட்ட பந்தயத்தில் அவங்க வந்து கிட்டத்தட்ட 54.75 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணி ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலிமா 42 வருஷ பிடி உஷாவோட நேஷனல் ரெக்கார்டை அவங்க வந்து பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சாதனையை பாராட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுமே வந்து ஊக்கத்தொகையை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பயங்கரமாக ஒரு விஷயமா வந்திருந்ததில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் அவங்க வந்து பிடி உஷாவோட நேஷனல் ரெக்கார்டையே பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்றது. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. ஸோ

இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு நாளைக்கு உங்களால் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியும் அப்படின்னா எப்படி இருப்பீங்க? இருக்க முடியாது அப்படின்னா எதனால் இருக்க முடியாது அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்களும் வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுறேன்.

0: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
1: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
0: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறு தானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
1: ஓ அப்படியா, சரி இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: இப்போ நம்மள நிறைய பேருக்கு ஒரு ஹாபிட் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா, எங்க போனாலும் நம்ம போன் எடுத்து பார்த்துட்டே இருப்போம், போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது இப்போ வந்து ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு அப்படின்னு அந்த சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்க ஒரு நாளைக்கு போன் இல்லாம இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியும் அப்படின்னா எப்படி போன் இல்லாம இருப்பீங்க? அப்படி இருக்க முடியாது அப்படின்னா எதனால முடியாது அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்களும் வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் ஒண்ணு இணைஞ்சிருக்கிறாரு. சோ அவரோட கருத்துக்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: குரு தானா?
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களுக்கும் சொல்லிட்டு கஷ்டமான கேள்வி ஒண்ணு கேட்டு,
0: ஏன்னா போன் இல்லாம உங்களால அவ்வளவு இருக்க முடியாதானா?
1: அது எப்படின்னா, இப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்காக யாரும் குறை சொல்ல நினைச்சிட வேண்டாம். மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு முறைகளா இருந்தாலும் சரி, அவர்கள் யாரு எது இல்லாம ஆளு இல்லாம இருந்தது கூட இருந்துருவாங்க. கைபேசி இல்லாமல் யாரும் ஒரு வினாடி கூட இருக்க மாட்டார்கள். நான் உட்பட சரி பொண்ணு மேடம் சோனா பொண்ணு நினைச்சு கேக்குறீங்க, ஒரு கருத்து கேக்குறீங்க. மனைவி நம்பலமா அதை வச்சிருக்கோம், இல்ல மனைவி கணவன் யாரோ ஒருத்தர் தம்பி அதுதான் மாதிரி மனைவி இருந்தா வாழ்க்கை ஓட்டம் நடத்துற மாதிரி இப்ப அதை விட முக்கியமான கைபேசி
0: என்னங்க
1: இல்லாம யாரும் இருக்க முடியாதுங்க குரு, இருக்க முடியாது.
0: ஏன்னு கேளுங்க,
1: உங்களுக்கு அடிக்க போன் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு வந்து பேசுறீங்கன்னா சிக்கலா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியறது. நண்பர்கள் பேசினா மணி ஒரு மணி நேரம் பேசுற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, அது எல்லாம் தவிர்க்கவே சிரமமா இருக்குது. இந்த மாதிரி போன் ரேடியோ எப்பவுமே பேசுறது சொல்லி கட் பண்ணி பேச முடியாது. ஒரு நாள் என்ன யாரு அது யாராவது கைபேசி மட்டும் இருக்கிற அந்த அமைப்பு பட்டஞ்சு தான் பேசிட்டு இருக்கிறேன். இதே எனக்கு அப்ப அதுக்கு ஃபேஸ்புக் ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் போகும் போதும் தெரிஞ்ச ஸ்மார்ட் போன அது சீமா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா, கைபேசி அவங்களும் எப்படி சும்மா இருக்க முடியும்?
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: இருக்க முடியாது. இப்ப நானே இருக்கிறது பேசிட்டு நீ கேக்குற கருத்து சொல்லணும்னு கேக்குறீங்கன்னு வைக்கப்பட எதில் சொல்றது.
0: ஓகே ஓகேண்ணா,
1: கைபேசி ஆனா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஐயோ அது வேண்டாம் கை சும்மா இருக்க மாட்டேங்குது, ஏதோ ஒண்ணு போட சொல்லுது, நீங்களும் இருக்கிறீங்க ஏதோ ஒரு வழியில பாத்துட்டு தானே இருக்க வேண்டிய ஒரு வேணும்.
0: ஓகே ஓகே,
1: அதனால யாரும் இருக்கு முடியும்னு சொன்னா நான் நிச்சயமா இந்த காலத்துல நம்ப மாட்டேன்.

0: சொல்லுங்க.
1: ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
0: நம்ம நட்டீங்க சம்சாரம் அம்சாரம் கைபேசி வந்து மாட்டோம் ஆண்டன் துணி எல்லாம் கூட இருந்தா கைபேசி இல்லாம யாருமே ஒரு நாள் கூட இருக்க முடியாது. என்னுடைய உண்மையான கருத்தை சோனா பண்பன் மூலமா வெளிப்படுத்துது. அது சோனா பண்பனையில பேச முடியாது அது சொல்லுவோம்.
1: ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா
0: சோனா பண்பனையில அதிக நிகழ்ச்சியில பேசுறேன்னு நினைக்கிறேன். அதனால அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்க சாத்தியம் இல்லைங்க.
1: ம் ஓகேண்ணா
0: அன்போடு நமது நிகழ்ச்சி கருத்து தெரிவிக்க
1: அவரால இந்த போன் இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. சோ நீங்களும் வந்து சொல்லுங்க உங்களால ஒரு நாளைக்கு போன் இல்லாம இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியும் அப்படின்னா எப்படி இருப்பீங்க? இருக்க முடியாது அப்படின்னா எதனால இருக்க முடியாது அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிபவயசு நிகழ்ச்சியில கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்களும் வந்து சொல்லுங்க, நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சூப்பர்வான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்ல வந்துட்டு இருக்கேங்க, கேட்டு வந்துடுங்க. இது வாலிபவயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்கன்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு.
1: அச்சா, அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
3: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியும் அப்படின்னா எப்படி இருப்பீங்க? அப்படி ஃபோன் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவீங்க ஃபோன் யூஸ் பண்ணாத நேரத்தில் அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னா எதுனால இருக்க முடியாது அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை சகோதரன் பேசுகிறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
6: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
7: அருமையா இருக்கிறேன். என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
6: நான் சூப்பரா இருக்கிறேண்ணா.
7: அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களை மாதிரி படித்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க போடுற புத்தகங்கள் எல்லாம் நல்ல விஷயங்களை எடுத்துட்டு நான் போய் ஜெராக்ஸ் எடுத்துருவேன்.
6: என்னால
7: முடிஞ்சது ஒரு 300-400 ஜெராக்ஸ் எடுத்துருக்கோம். இந்த சிக்னல் இருக்கு இல்லையா, அந்த சிக்னல் நின்றுட்டு என் கடையானவங்களை நான் கொடுப்பேன். கொடுத்துட்டு நல்ல விஷயங்கள் நான் சொல்லுவேன். அதனால இந்த செல்லுதான் இந்த ஆகணும். முதல்ல ஒரு எண்ணங்கள், நான் செல்லோட பிறக்கல அப்படின்னு ஒண்ணுக்கு ஒரு எண்ணம். அப்பெல்லாம் ஒரு போன் படத்துக்கு போனோம்னா வச்சுட்டா தான் அப்போ ஒரு ரூபா நீங்க வச்சுட்டான்றது கதையே கிடையாது. என் பொண்ணு கிட்ட சொல்லுவேன், நீ அவசரப்படாத, 2 நாள் கூட ஆனாலும் போறாலும் பொறுமையா போன் வாங்கி கொடு, என்னால வாங்க முடியாது அப்படின்னு. இப்போ பேசுற போன் கூட அதை வாங்கி கொடுக்கிட்டு 1 வாரம் ஆச்சு.
6: நான்
7: அமைதியா இருந்தேன், வேற ஒண்ணே இல்ல. இது என்னுடைய கருத்து. நல்ல தகவல் நாளைக்கு சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி
6: நன்றிண்ணா நன்றிண்ணா. சென்னையிலேருந்து நம்ம தாமோதர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட கருத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் கேட்கவே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருந்தது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து 5 நாள் கூட ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்க முடியும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிற டைம் இருக்கும்ல, அப்போ வந்து அவர் நிறைய புக்ஸ்லாம் வந்து படிப்பாராம். அது மட்டும் இல்லாமல் அங்கே லோக்கலில் இருக்கிற பீப்புள்ஸ், அவங்க சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், உங்களாலேயும் 1 நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா இருக்க முடியாதா அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. இருக்க முடியும் அப்படின்னா அந்த போன் யூஸ் பண்ணாம இருக்கிற டைம்ல நீங்க என்னென்ன விஷயங்களா வந்து பண்ணுவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்துருங்க, இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட கேட்டிருக்கிற கேள்வி அப்படின்றது பயங்கர சவாலானது, ஒரு பயங்கர காம்ப்ளிகேட்டடான ஒரு கேள்வி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கேட்ட கேள்வி அந்த மாதிரி, என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருப்பீங்களா? அப்படி இருக்க முடியும் அப்படின்னா எப்படி இருப்பீங்க? இருக்க முடியாது அப்படின்னா எதனால் இருக்க முடியாது அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்களும் வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போது நம்ம கூட ஒரு நேயர் பேச போகிறாரு. ஸோ அவரால் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா முடியாதா அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் தம்பி, நான் குறைகள் கஸ்தூரி பேசுறேங்க.
3: கஸ்தூரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பர், நானும் நல்லா இருக்கேன்.
4: ஓகே, அதாவது ஃபோன் இல்லாம இருக்க முடியாதுங்க. அது இருக்க முடியாதது காரணம் என்னங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, அதாவது பார்வை இல்லை. எனக்கு துணை வந்து போன் தான், வேற ஒண்ணும் இல்லைங்க.
3: ஓகே ஓகேண்ணா.
4: இதுல வந்து எல்லா வானொலிகளுக்கும் கூப்பிட்டு பேசுவீங்க, பட்டன் சேர்ந்த சாதாரண சேர்ந்து இந்த மெடிடேஷன் பண்றதோ அல்லது ஆன்லைன்ல பேசுறதோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க.
3: ஓகே ஓகேண்ணா.
4: இந்த பட்டன் வந்து இந்த கை நடந்தே போட்டு எல்லா வானொலிகளையும் பேசுவீங்க, பொழுதுபோக்கே இல்லையா?
3: ஓகே ஓகேண்ணா.
4: வேற ஒண்ணு வேலை ஒண்ணு கேள்வி முடியாதுங்க. அதனால எனக்கு போன் கண்டிப்பா வேணுங்க.
3: என்ன
4: நன்றி.

திருப்பூர்லேருந்து நம்ம கஸ்தூரி அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரால் கைபேசி இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. எதனால் அப்படின்றதையும் அதுக்கான காரணத்தையும் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போது கைபேசி இந்த மொபைல்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்களோ அதே அளவுக்கு அந்த கைபேசிகள் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாகவும் வந்து இருக்குது. அதை யூஸ் பண்ணுற விதத்தில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பயங்கர உபயோகமாக வந்து இருக்கும். இதில் எந்த வித மாற்று கருத்துமே வந்து கிடையாது. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது ஒரு நாளைக்கு உங்களால் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஃபோன்ஸ்லாம் இல்லாமல் இருக்க முடியுமா இருக்க முடியாதா? அப்படி இருக்க முடியும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் பண்ணி உங்களால் இருக்க முடியும்? அப்படி இருக்கவே முடியாது அப்படின்னா எதனால் இருக்க முடியாது அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்களும் வந்து சொல்லுங்கள். நானுமே கேட்குறதுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம்.

0: அதாவது இப்பெல்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா நல்லா என்னத்தங்க சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? அப்படி இருப்பீங்க அப்படின்னா எப்படி இப்படிலாம் இருப்பீங்க? இருக்க முடியாது அப்படின்னா எதுனால இருக்க முடியாது ஃபோன் இல்லாமல் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது நம்ம கூட ஒரு நேயர் பேச போகிறாரு. ஸோ அவரால் ஃபோன்லாம் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா இருக்க முடியாதா அப்படின்றத நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பரையில் இருந்த சந்திரசேகர்.
0: சந்திரசேகரனா, மாலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பராக இருக்கிறேண்ணா.
1: கண்டிப்பா,
0: எப்படி
1: போயிட்டு
0: இருக்கு?
1: இயற்கை காட்சிகளை பார்ப்பது, அப்பா அம்மாவுடன் பேசுறது, அப்புறமா மிக நீண்ட நாட்களுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ரெண்ட்ஸ பாக்குறது, அப்புறமா வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கூட பேசுறது, நமக்கு பிடிச்ச இந்த கார்டனிங்லாம் இருக்கு அது பண்ணது, வீடு எடுத்து சுத்தம் பண்ணது, அப்புறமா புக்ஸ் படிப்பது, அப்புறமா டிவி இல்லைன்னா ரேடியோ அது கேட்கறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்மள சுத்தி இருக்கு செல்போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா. அதனால எனக்கு ஒரு நாள் தான், அது இல்லாம என்னால நிச்சயம் இருக்க முடியும். அது மாதிரி பல நாள் நான் இருந்திருக்கிறேன் ஒரு காலகட்டத்தில்.
0: முக்கியமான கால் வரும்போது என்ன பண்ணுவீங்க?
1: முக்கியமான கால நாளைக்கு பேசிக்கப்பா, இன்னைக்கு நாளைக்கு பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட
0: வேண்டியதான்.
1: நாளைக்கு எடுத்து ஏன் போன் பண்ணலன்னு இல்ல, ஒரு நாள் சேலஞ்ச் வச்சிருந்தேன், அதனாலதான் நான் எடுக்கலன்னு சொல்லிடுவேன், அட்மிட் ஆயிடுவேன்ப்பா அவங்க கிட்ட. ஓகே,
0: ஓகேண்ணா, ஓகேண்ணா, கேக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு.
1: ஆ, தேங்க்யூப்பா, பை பை.
0: பை பை வேணாம். வேலூர்லேருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணியிருந்தார். அவர் வந்து சொல்லியிருந்தார், ஒரு நாள் தானே நான்லாம் இருந்துப்பேன்பா, ஃபோனை வந்து சைலண்டில் போட்டு நான் வந்து இயற்கையை ரசிக்க போயிடுவேன், ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவேன், ஃபேமிலியோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன், ரேடியோ கேட்பேன், டிவி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். முக்கியமான கால்லாம் வந்தால் கூட ஒரு நாள் தானே நான் நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், உங்களால் ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா இருக்க முடியாதா? அப்படி இருக்க முடியும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி ஃபோன் இல்லாமல் இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியாது அப்படின்னா எதனால ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது? அதுக்கான காரணங்களை என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், உங்களால் ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா முடியாதா அப்படின்றத. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக. இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு, அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது சூப்பர்பான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன் பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல் இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்லேருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கர்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கர்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கர்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனாதான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கர்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கர்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இப்போது என்னை கேட்டிங்க அப்படின்னா, நான்லாம்

ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன் அப்படின்னா எனக்கும் தெரில, ஃபோன் இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது என்னால் கொஞ்சம் முடியாத விஷயம், கொஞ்சம் இல்லை நிறையவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்வேன். ஸோ ஃபோன் இல்லாமல் எதனால் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா, நான் ரெகுலராக சோஷியல் மீடியாஸில் ஆக்டிவாக வந்திருப்பேன், அதனால் என்னால் ஃபோன் இல்லாமல் வந்து இருக்கவே முடியாது. ஃபோன் இல்லாமல் இருந்தால் ஒரு மாதிரி மைண்டு ஓடிக்கிட்டே வந்திருக்கும். ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், உங்களால் ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா இருக்க முடியாதா? அப்படி இருக்க முடியும் அப்படின்னா என்னென்ன வழிகள்லாம் பண்ணி உங்களால் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியும்? ஸோ ஃபோன் வந்து இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னா எதனால் உங்களால் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது, அந்த காரணத்தை என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கேள்வியை இன்னொரு டைம் கேட்குறேன், என்ன அப்படின்னா, உங்களால் ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா இல்லை இருக்க முடியாதா? அப்படி இருக்க முடியும் அப்படின்னா எப்படி ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக இருப்பீங்க? அப்படி இருக்க முடியாது அப்படின்னா எதனால் இருக்க முடியாது அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நம்மளாம் அப்படியே வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ நிறைய பேருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இப்போது இந்த ஜென்ரேஷனில் ஒரு முக்கியமான விஷயம் எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஃபேமிலியோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ என்ன தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபேமிலியோடு வந்து இருக்கக்கூடாது, வெளியே வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும், வெளியே வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தான் வந்து நிறைய பேர் ஃபேமிலியே வந்து மிஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம நிறைய தடவை வந்து பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் இன்னைக்கு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெங்களூரில் ஒரு பொண்ணுங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஐடி ஜாப் வந்து கிடைக்குது, மாதத்துக்கு கை நிறைய சம்பளம்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் ஜாப் வந்து கிடைக்குது. ஸோ அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வராங்க, வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வராங்க, இப்படியே அவங்களோட லைஃப் சர்க்கிள் அப்படின்றது ரொட்டீனில் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னால் ஏன் அம்மாவோட இருக்கவே முடியல, நான் வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது எல்லாமே என்னோடய ஃபேமிலிக்காக தான், ஆனால் என்னோடய ஃபேமிலியை வந்து நான் பார்த்துக்க முடியலையே, ஃபேமிலிக்கிட்டே இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னா, அவங்க அந்த ஹை ப்ரொஃபைல் ஐடி ஜாபை விட்டுட்டு ஆட்டோ ஓட்ட போகிறாங்க. ராப்பிடோ ஆட்டோன்னு சொல்லுவாங்கல்ல பெங்களூரில், அந்த மாதிரி ஓட்ட போகிறாங்க. ஸோ ஆட்டோ ஓட்டி அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த சம்பளத்தை வச்சு ஃபேமிலியை வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஏன் நீங்கள் ஐடி ஜாப் வந்து விட்டுட்டு வந்தீங்க, நல்ல வேலை தானே, ஏன் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது, இல்லை இல்லை என்னால் அந்த ஜாப்பில் இருக்கும்போது என் அம்மா கூட நான் சரியாக இருக்க முடில, சரியாக பேச முடில, ஆனால் நான் இப்போ ஆட்டோ தான் வந்து ஓட்டுறேன், இருந்தாலும் எங்கள் அம்மா கூட நான் அதிக நேரம் வந்து செலவிட்டுறேன், ஐடி ஜாப்பில் என்ன சம்பாரிச்சினோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை என்னால் இப்போ சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நிஜமாலுமே கேட்க அவ்வளோ சூப்பராக தான் வந்து இருந்தது. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத எங்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஸோ நாம் இன்னும் இது வாலிபவயஸ் நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னொரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கரு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

இப்போ குழந்தைங்கன்னா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க? குழந்தைங்கன்னா எல்லாருக்குமே வந்து பிடிக்குங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்காட்லாண்ட் இருக்குல்ல, ஸ்காட்லாண்டில் ஒரு இடத்துல ஒரு தீவு வந்து இருக்கு. அந்த தீவில் மக்களோட எண்ணிக்கையே வந்து 51 பேர் தான் அந்த தீவுலேயே வந்து இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிற அந்த நிலைமையில் அங்கே வந்து ஒரு ஃபேமிலி வந்து வெக்கேஷனுக்காக போயிருக்காங்க. அப்படி போன இடத்துல ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல 34 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை வந்து பிறந்ததுனால அந்த தீவு மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை வந்து ஒரு திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வீடியோ அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த தீவில் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர்லாம் வந்து இருந்திருந்திருக்காங்க. ஸோ அந்த தீவுக்குள்ளே எந்தவித வசதியும் இல்லாத ஒரு காரணத்தினால அங்கே இருக்கிறவங்களாம் வெளியூருக்கு அப்படியே வந்து போயிட்டாங்களாம். ஸோ அதனால் இப்போ அந்த தீவில் மொத்தமாகவே 51 பேர் தான் வந்திருக்கிறாங்களாம். ஸோ அவங்க வந்து இந்த குழந்தை பிறக்கிறத ரொம்ப வருஷம் கழித்து பார்க்கறதுனால பயங்கரமாக எமோஷ்னல் ஆகி ஒரு திருவிழா மாதிரி அந்த ஒரு இடத்த வந்து மாற்றிருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டு இருந்ததுங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னா, உங்களால் ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா இல்லை இருக்க முடியாதா? இருக்க முடியும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க? இருக்க முடியாது அப்படின்னா எதனால் இருக்க முடியாது அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்களும் வந்து சொல்லணும். உங்களால் ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா இல்லை இருக்க முடியாதா அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போது சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, பாட்டை கேட்டு வந்துடுங்க. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்கன்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு.
1: அச்சா, அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப இப்ப இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
3: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8.
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?

0: நீங்கள் 1000 தான் சொல்லுங்கள், 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்னால் ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா முடியாதா அப்படின்றத. ஸோ இதை பற்றி நம்ம கூட ஒரு நேயர் வந்து பேச போகிறாங்க, அவங்களால ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா இருப்பாங்களா அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், நான் ருக்மணி அம்மா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நிலைமைக்கு வந்துட்டோம், அதனால போன் இல்லாமயே இருக்க முடியாது. சும்மா கையில கூட வச்சுட்டேதான் இருப்போம் இல்லையா, அத கொஞ்ச நேரம் வேற பக்கம் வச்சுட்டோமா கூட தேடு தேடுன்னு தேடுவோம். அதுக்கு ஒரு செல்ல இருந்தா செல்ல அடிச்சு அது எங்க ரிங் போகுதுன்னு பாத்துட்டு அத போய் வேகமா எடுப்போம். இப்படி பழகிட்டோம் நம்ம, அதனால செல்லு இல்லாமையெல்லாம் ஒரு நிமிஷம் கூட நம்மளால இருக்க முடியலங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம்.
0: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா,
1: இல்லாம இருந்தோம் அந்த காலத்துல, செல்லும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. இப்போ வெளியூர் கிளம்ப போறோம்னா நம்மளுக்கு செல்லு வேணும், ரொம்ப தேவைப்படுது. ஒரு ட்ரெயின் புக் பண்றதுக்கு அது நான் ஃபிளைட் புக் பண்ற மாதிரியே போட்டு வச்சிருந்தேன் செல்லு, அந்த அளவுக்கு நான் வச்சிட்டு இருப்பேன். இப்போ எல்லாம் நம்மளும் வயசாயிட்டோம், அதுவும் கொஞ்சம் அது தேவைங்கிற நிலைமை,
0: கண்டிப்பா
1: ஒரு சொன்னாலும் சரி எங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல நாங்க
0: போட்டுக்கிறோம்.
1: ரொம்ப குறைச்ச செல்லுதான் வாங்குவேன், அத பொழுதன்னைக்கு வேற கீழே போட்டுறேன், எடுக்கறத கூட கை தவறிடுது, கீழே விழுந்துருது, தூங்கும் போது பக்கத்துலயேதான் வச்சிருப்பேன், அது எப்படி அது பெட்ல இருந்து கீழே விழுந்துரும், ரேடியோவும் பக்கத்துலயே தான் வச்சிட்டு இருக்கேன், இருந்தாலும் செல்லுல பேசுற மாதிரி இருக்காது.
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி மா கால் பண்ணி சொன்னதுக்கு.
1: நன்றி சாமி, நன்றி சாமி.
0: நன்றி நன்றி. தாதுகாப்பட்டையிலேருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் என்னதான் சொல்லுங்கள், என்னால் ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இருக்கு, நீங்களும் கால் பண்ணி சொல்லுங்கள், நம்ம பேசலாம். ஸோ இப்போது நம்ம கூட யார் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுவை டாக்ஸ் இருக்காங்களே, சுவை டாக்ஸ்க்கான டீம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க, நம்ம அப்பாஸ் பிரதர், அதுக்கப்புறமா நம்ம பாஷா பிரதர், இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க, கேட்க இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கும். ஸோ நம்ம அப்படியே வந்து தொடர்ந்து கேட்டலாமா ப்ரோ? நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம், நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. லாஸ்ட்டாக கூட ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணோம், என்ன மாதிரியான கண்டென்ட்டை நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது பிரதர். இப்போ ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் அவங்க வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி போடுவாங்க, ஸ்டார்டிங்கில் அவங்க போட்ட உடனே வீடியோஸ் அப்படின்றது பயங்கரமாக பூம் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால் அந்த பேஜ் வந்து அப்படியே டம்ப் ஆகிடும்ல. ஸோ அப்படி டம்ப் ஆன பேஜை நம்ம எப்படி நம்ம திருப்பி கொண்டு வரலாம், அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ப்ரோ? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ஆடியன்ஸுக்கு நம்ம கவர் பண்ணுவோம். ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்க, எத்தனை நிமிஷம் பார்க்குறாங்க, எது வச்சு பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு வீடியோலேருந்து நம்ம ரிசல்ட் எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த வீடியோவில் இந்த மிஸ்டேக் பண்ணோம், அதனால போகலை, இது எப்படி திருத்தலான்ட்டு செகண்ட் வீடியோவில் ட்ரை பண்ணணும். அதில் ஒரு சில பேர் பிடிச்சி ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோர்ஸ் வச்சு பார்த்துக்கலாம், இந்த வீடியோட இந்த இவ்வளோ ஃபாலோர்ஸ் வந்து வந்திருக்காங்கன்னா அதை நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அது ஃபாலோ பண்ணணும். அது டெவலப் பண்ண கற்றுக்கிட்டேன்னா அதே ஆட்டோமேட்டிக் சக்ஸஸாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக கண்டிப்பாக புரியுது புரியுது. இப்போது நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறீங்க, இல்லை அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா உங்கள் பேஜ் டம்ப் ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் எந்த வீடியோக்கு அதிக வியூஸ் வந்து போயிருக்கு, எதுக்கு அதிகமான லைக்ஸ் வந்து கிடச்சிருக்கு, இன்ட்ராக்ஷன் அப்படின்றது எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ், அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக டம்ப் ஆன பேஜ் அப்படின்றது திருப்பி க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள்

நிறைய இருக்கு. எண்ட் ஆஃப் த டே உங்கள் பேஜ்க்கான ஆடியன்ஸ் என்ன விரும்புகிறாங்க அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேஜ் வந்து டவுனே ஆகாதுங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸாக மேக் பண்ணி போடுங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம சுவை டாக்ஸ் பேஜ் இருக்கிறாங்கள அந்த டீம் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. என்ன ஏது அப்படின்றத நம்ம பாட்டுக்கு அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசினோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் டீம் வந்து நினைஞ்சிருக்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுவை டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க நம்ம அப்பாஸ் பிரதர், அதுக்கப்புறமா நம்ம பாஷா பிரதர், இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இணைஞ்சு அவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம ரெகுலராக அவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. லாஸ்ட் டைமே இப்போ டம்ப் ஆன பேஜை நம்ம எப்படி திருப்பி கொண்டு வரலாம், அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் நம்ம பண்ணணும், என்ன மாதிரியான கண்டென்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற

0: மாதிரி ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தீங்க பிரதர். இப்போது எல்லா சோஷியல் மீடியா க்ரியேட்டர்ஸ்க்குமே ஒரு சில கோல்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ உங்கள் பேஜ்க்கு நீங்கள் என்ன கோலை செட் பண்ணி வச்சுருக்கீங்க?
1: தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், இருக்கிற ஃபுட்டு ஸ்பாட் எல்லாம்,
2: மதுரை சென்னை
1: ஸ்டேட்லோ மதுரை தான், மதுரையில் மதுரையில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆசை. தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா வீடியோ பண்ணுறேன்.
2: அங்கே போய் மக்கள்கிட்ட கேட்டு மக்கள் எந்த கடை பிடிக்குது. ஸோ லோக்கல் டு லோக்கல் அப்படியே டூரிஸ்ட் மாதிரி போகக்கூடாது, லோக்கல் மாதிரி போய் அங்கே அப்படியே சர்வை பண்ணி அங்கே அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படி போகணுன்ட்டு ஒரு ஆசை.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதர், நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய விஷயங்களாம் அப்லோட் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் எங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக உங்களோட அந்த அவுட்புட் எப்படி வரும் அப்படின்றத பார்க்குறதுக்கே ஒரு தனி க்யூரியாசிட்டி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் சேலத்தில் இருக்கிற நிறைய ஹிட்டன் ஸ்பாட்ஸு, நிறைய சாப்பாடு கடைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஸோ கூடி சீக்கிரம் தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஹிட்டன் ஸ்பாட்ஸ்லாம் நிறையா இருக்கும்ல, ஸோ அந்த கடையை தேடி பிடிச்சி வீடியோஸ்லாம் போடுங்க. கண்டிப்பாக நாங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறோம் பிரதர். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வியை கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களால் ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா முடியாதா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருந்தது. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட நிறைய நேர்கள்லாம் கால் பண்ணி அவங்களால ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா இல்லையா அப்படின்றத நம்மக்கிட்ட அவ்வளோ அழகாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திருப்பூர்லேருந்து ஆதவனா, அதுக்கப்புறமா வந்துட்டு சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணன்னா, திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா, அதுக்கப்புறம் வேலூர்லேருந்து சந்திரசேகர் அண்ணா, தாதகாப்பட்டையிலேருந்து ருக்மணி அம்மாள், இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களால ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா இல்லையா அப்படின்றத அவ்வளோ அழகாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃபைனலாக என்னால் ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருக்கவே வந்து முடியாது, நான் வந்து ஒதுக்குறேன், என்னால் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்றத நான் வந்து ஒதுக்குறேன். ஸோ நீங்களும் வந்து என்ன அப்படின்றத உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ இந்த வீக்கெண்டை நீங்க பயங்கரமா என்ஜாய் வந்து பண்ணுங்க.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை சுதந்திரமாக இப்போ இருக்க காலகட்டத்தில் செஞ்சாலுமே அவங்களுக்கான பாதுகாப்பு இந்த சமூகத்திலிருந்து அவங்களுக்கு கிடைக்கதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பல்வேறு இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்கக்கூடியவங்க பெண்களாக இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்காங்க. அதை எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு வந்து இந்த தற்காப்பு கலை அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த தற்காப்பு கலையை கற்றுக் கொடுத்தா பெண்களுக்கு என்ன நடக்கும், பெண்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு சாதனை பெண்ணாக இன்றைக்கி நான் பேச போகிறவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லைசா லைசா நிகழ்ச்சியில் நான் இணையிறது ராஜ்குமார் நேர்களே. யார் அந்த சாதனை பெண் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய பேர் தீபிகா. இவங்க இப்போது என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு வந்து மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா கலப்பு தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸை. ஸோ இது ஏன் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுனால எல்லா பெண்களுக்கும் வந்து பாதுகாப்பு அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற விதமாக இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றதுனால மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தீபிகா வந்து 7 வயசுலேருந்தே இந்த தற்காப்பு கலையை வந்து கற்றுக்கிட்டு வராங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுக்கு என்ன மாதிரியான படங்கள் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்கி சான், அதுக்கப்புறம் ப்ரூஸ்லி, அதிகமாக அந்த ஃபைட் பண்ணுற படங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அடிதடி குத்து சண்டை இந்த மாதிரி படங்கள் அவங்களுக்கு பிடிச்சதுனால சரி நம்ம இந்த கலையை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி 7 வயசுலேருந்தே இவங்க கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே இந்த தற்காப்பு கலைகள் மீதான ஆர்வம் வந்து இவங்களுக்கு குறையவே இல்லையாமா. இது வரைக்கும் தீபிகா வந்து தற்காப்பு கலைகளில் வந்து மாநில அளவிலான போட்டிகளில் வந்து கலந்துக்கிட்டு பதக்கங்களும் வென்றிருக்காங்க. அதே மாதிரி தேசிய அளவிலான கராத்தே டைக்வான்டோவில் வந்து கலந்துக்கிட்டு தங்க பதக்கமும் வென்றிருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் இப்படிப்பட்ட ஒரு சாதனை பெண் வந்து சாதனை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து எல்லா பெண்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுனால ஒரு பயிற்சி மையத்தை பெண்களுக்காக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதுக்கப்புறம் கராத்தே கும்ஃபுன்னு சொல்லி ஸ்கூல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு வந்து இது இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ அதை வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக இவங்க வந்து தற்காப்பு கலை பயிற்சி மையம் வந்து தொடங்கி பெண்களுக்காக கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இவங்க கிட்ட வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்து தற்காப்பு கலையை வந்து கற்றுக்கிறாங்க. இவங்க வந்து மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அது மூலியமாக அவங்க கற்றுக்கிட்டு நிறைய போட்டிகளில் வந்து அந்த குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கலந்துக்கிட்டு மாநில அளவிலான போட்டிகளில் வந்து பரிசுகள் எல்லாத்தையும் வென்று இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன நோக்கத்துக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க இந்த தற்காப்பு கலையை சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டதுனால இவங்களுக்கு வந்து எந்த விதத்திலையும் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து இருக்கு. இரவு நேரத்தில் கூட அடிக்கடி இவங்க வெளியே போகிறதுக்கு இந்த தற்காப்பு கலை ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இதை வந்து எல்லா பெண்களும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அதுக்காக தான் இதை வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. நிஜமாலுமே வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா காந்தியடிகள் சொன்ன மாதிரி 10 மணிக்கு மேலே உங்களால் வெளியே போக முடியும், அதுதான் சுதந்திரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசலாம். இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சி நான் ராஜ்குமார் உங்க கூட நிறைய விஷயங்கள் பெண்களை பற்றி பகிர்ந்துக்கிறேன். ஸ்டே டியூன் நேயர்களே.

0: இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுக்காக்களிலும் நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சாத்தூர் இப்படி பல்வேறு தாலுக்காக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 வருஷம் இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 வருஷம் இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவர் வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல் அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் ரெடி. இப்போ இருக்க காலகட்டத்துல எல்லா பெண்களுமே அவங்களோட மன ரீதியா பாத்தீங்க அப்படின்னா அதிகமா நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதளவுல பெண்கள் எல்லாருமே ஸ்ட்ராங் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் மனதளவுல பெண்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அவங்களோட மனசுக்குள்ள நினைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ வெளியில வந்து நிறைய சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மன அழுத்தத்துக்குள்ளதான் இருக்கு.

அவள் சிரிப்பா இருப்பாள், ஆனால் அந்த சிரிப்பு பின்னால 100 வழி மறைந்து கிடக்கும். யாரும் சொல்ல முடியாத சில வார்த்தைகள், அவள் மூச்சில் அடங்கும் சில கண்ணீர். அவள் மனசு எத்தனை முறை உடைந்ததோ அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவள் மௌனம் கூட ஒரு கதை, அவள் பார்வை கூட ஒரு கவிதை. அவள் தன்னாலே தன்னை ஆறுதல் படுத்தி மீண்டும் ஒரு நாள் எழுந்து நிற்கிறாள். அவள் வலிமை சத்தமில்லை, அது அமைதிதான். அந்த அமைதியில்தான் அவளின் ஆன்மா முழுக்க குரலாக பேசுகிறது. ஸோ இந்த கவிதையின் மூலமாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பெண்கள் அவங்களோட மனசுக்குள்ள எக்கச்சக்கமான வழிகள் இருந்தாலுமே அதை வெளியில் சொல்லிக்காம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. அந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு வழிகளும் வந்து அவங்க வார்த்தைகள் மூலமாக சொல்ல முடியலனாலும், அந்த வார்த்தைகள் இல்லாமல் அவங்க வந்து வெளியில் சொல்றதுக்கான ஒரு காரணமாக எது அமையுது அப்படின்னா அவங்களுடைய கண்ணீர் தான். அதை தான் வந்து இந்த கவிதையின் மூலமாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கவிதையை பற்றின கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு. கேரிடு வாங்க நேர்களே, தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் அடுத்ததான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, பெண்கள் ஆரோக்கியமா இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம். ஸோ ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது பெண்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஆரோக்கியமான வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆரோக்கியமான வழிமுறைகள் என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும்? பெண்களோட வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா பல விதமான சவால்கள் இருக்க ஆரம்பிக்கும். பெண்கள் பருவமடைதிலிருந்து மெனோபாஸ் காலகட்டங்களையும் வரைக்குமே வந்து பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை அதிகமாக ஏற்படும் இல்லையா. அப்போ அந்த பீரியட்ஸ் டைம்ல பெண்களுக்கு அதிகமான பெயின் இருக்கு அப்படின் போது, அதிகமா வந்து அடிக்கடி நாப்கினை சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு பீரியட்ஸ் பெயின் வருது அப்படின் போது, அந்த நேரத்துல அவங்களை கேர் பண்ணிக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா தன்னோட கணவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு இந்த பீரியட்ஸ் டைம்லயா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறமேட்டு குழந்தை பிறக்கிற டைம் வரைக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மெனோபாஸ் காலகட்டங்களிலுமே வந்து கணவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். எல்லாருமே வந்து இந்த பீரியட்ஸ் டைம்லயா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிற டைம் வரைக்கும் தான் பாத்துக்கிறாங்க, அதுக்கப்புறமேட்டு பாத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெனோபாஸ் காலகட்டங்கள் வந்து நிறைய பேருக்கு புரியாம இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். சோ அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல பெண்களை ரொம்ப பாத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ 40-50 வயசு ஆகுது அப்படின்னும் போது பெண்களுக்கு அந்த நேரத்துல தான் வந்து இந்த மெனோபாஸ் காலகட்டங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல அவங்களுக்கு உடல் ரீதியா பல விதமான வழிகளை கொடுக்க ஆரம்பிக்கும், எலும்புகள் எல்லாம் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும். சோ இதெல்லாத்தையுமே பெண்கள் கடந்து வந்துகிட்டு தான் இருக்காங்க வெளியில சொல்லிக்காம எந்த ஒரு விஷயத்தையும். அதனால அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல பெண்களுக்கு ரொம்ப கேரிங் கொடுக்கறது, ஆண்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஃபேமிலி சைடுல இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சப்போர்ட்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்ததான் வந்து பெண்கள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நகங்கள் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் வந்து எல்லா பெண்களும் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நகத்தை வந்து அதிகமாக வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அதை வெட்டுறது அப்படின்ற ஒரு பழக்கம் வந்து அவங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கும். எல்லாருமே வந்து இந்த நகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை கிளீன் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா, எப்பயாவது டைம் கிடைக்கும் போது தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீதி இருக்கவங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க, அதாவது அந்த நகத்திலே அந்த நகத்துக்குள்ளார அழுக்கு இருக்கும் போதே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாருக்குமே வந்து ஃபேஷனா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நகம் வளர்த்தா ஃபேஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப தவறான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஸோ அதை எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நீங்க வந்து நகங்கள் வளர்க்கறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றீங்க அப்படின்னும் போது, உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்காத மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலியமா உங்களுக்கு, அதாவது பெண்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பெண்கள் டே டு டே லைஃப்ல கடைபிடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து வேற என்ன மாதிரியான ஆரோக்கியத்தெல்லாம் பெண்கள் பின்பற்றலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஸ்கின்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசரா இருக்கட்டும், இல்லை ஃபேஸ் கிரீமா இருக்கட்டும், இது எல்லாமே போடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் டே டு டே லைஃப் வெளியில போறீங்க அப்படின்னு போது அந்த நேரத்தில் உங்களோட ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆகுது, ஸ்கின் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நிறைய ரேஷஸ் வர ஆரம்பிக்குது, பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னும் போது முன்கூட்டியே வந்து பெண்கள் எல்லாருமே வந்து மாய்ஸ்சரைசரா இருக்கட்டும், இல்ல ஃபேஸ்க்கான ஆரோக்கிய

முக்கியமாக உங்களோட ஃபேஸை எப்பயுமே வந்து க்ளோவாக வச்சுக்கிறது, இல்லை ஃபேஸ் டல்லாக இருக்குது அப்படின் போது அதை க்ளோவிங்காக காட்டுறதுக்கான ஃபேஸ் வாஷ்லேருந்து ஃபேஸ் க்ரீம்லேருந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். அதனால் பெண்கள் எல்லோரும் ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை எல்லாத்தையும் நான் லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில். நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன் நேரிலே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்கன்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு.
1: அச்சா, அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
3: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் ரிலே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறதுக்காக இணையக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். ஸோ இன்றைக்கி நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் யார் வந்து பேச போகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்கள்.
3: வணக்கம், என் பேர் கே செக்னாஸ். நான் இங்கே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன்.
2: செக்னாஸ் மேம், ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து தங்கவேல் உமன்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய செக்னாஸ் மேம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். மேம், இப்போது எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து பலவிதமான விஷயங்கள் இருக்க ஆரம்பிக்கும். பெண்களோட வாழ்க்கையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கம் அப்படின்னு ஒன்று இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஏக்கம் அப்படின்றதையும் தாண்டி மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை வந்து எப்பயுமே போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில டைம்லாம் வந்து மனசுக்குள்ளே இருக்க விஷயங்கள்லாம் போட்டு பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு சண்டை வர மாதிரி ஆகும் இல்லையா. வீட்டில் இருக்கவங்க கூட சண்டை வர மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்?
3: ஒரு சீக்ரெட் இருக்கு சார். என்ன அப்படின்னா, பெண்களால 48 மணி நேரத்துக்கு ஒரு ரகசியத்தை காப்பாத்தி வச்சிருக்க முடியாது சரிங்களா. ஒண்ணு, அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஷேர் பண்ணுவாங்க, இல்ல அவங்க பெஸ்டா நினைக்கிற யாரா ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. இப்ப அம்மா கிட்ட ஒரு சில பொண்ணுங்க க்ளோஸா இருக்கலாம், அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட க்ளோஸா இருக்கலாம், அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட க்ளோஸா இருக்கலாம், அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்ட க்ளோஸா இருப்பாங்க. அது யாரு என்ன எப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. சிஸ்டர் பாண்டிங் இருக்கலாம், பிரதர் பாண்டிங் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங் இருக்கலாம், யார்கிட்ட வேணாலும் அந்த பாண்டிங் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சீக்ரெட் அப்படிங்கிறது மனுஷனுக்குள்ள எந்த ஒரு சீக்ரெட்டையும் வச்சிருக்கவே முடியாது. யார்கிட்டயும் யார்கிட்டயும் நம்ம ஷேர் பண்ணி தான் ஆகும். என்ன இன்ட்ரோவர்ட் ஆகட்டும், என்ன எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகட்டும், அவங்கவுங்களுக்கான இப்போ இன்ட்ரோவர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் கம்ஃபர்ட் ஜோனோ அவங்கள்ட்ட மட்டும்தான் இருப்பாங்க. இதே எக்ஸ்ட்ரோவர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துட்டையும் ஜாலியாக இருப்பாங்க, எல்லாத்துட்டையும் ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஷேர் பண்ணி தான் இருப்போம். சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறது யார்ட்டையுமே எதுவுமே இருக்காது.
2: ஸோ பெண்களுடைய மனசுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு 30 மணி நேரத்துக்கு மேலே அவங்க வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கவே இருக்க மாட்டாங்க. அதை வந்து கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. யார்ட்டையாவது ஒருத்தட்டியாச்சும் அந்த மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்போம், இதை சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் அந்த விஷயத்தை சீக்கிரட்டாகவே வச்சுக்க மாட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிடுவாங்க இல்லையா. ஸோ அதை சொல்லும் போது என்ன இருக்கும் அப்படின்னா, நான் உங்களை சீக்கிரட்டாக தானே வச்சுக்க சொன்னேன் அப்படின்லாம் நிறைய பேருக்கு வந்து சின்ன சின்ன சண்டைகள்லாம் வர ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து டே டு டே லைஃப்ல நாம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க ஆரம்பிக்குது. ஸோ சைக்காலஜி படி சொல்ல ஆரம்பிச்சா பெண்களுக்கு வந்து சீக்கிரட் அப்படின்றது ரொம்ப நாளாக இருக்காது, மேக்ஸிமம் வந்து ஒரு 30 மணி நேரம் அது அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி செகனாஸ் மேம் சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ மேம் கிட்ட பேசும்போது எனக்கு என்ன ஃபீல் வருது அப்படின்னா, தமிழ் ப்ரொஃபஸர் அப்படின்றதையும் தாண்டி ஒரு சைக்காலஜி டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியான ஃபீலிங் எனக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்கு அப்படின்றத மறக்காம சோனாஃபோ நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரிலே.

0: வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ்
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் நெஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நிகழ்ச்சி. லேசா லேசா நிகழ்ச்சியில் இப்போ நாம என்ன பகுதியில் இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணம்மா பகுதியில் தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் தங்கவேல் உமன்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செகனாஸ் மேம் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களோட வாழ்க்கையில் பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆரம்பிக்குது, அது எல்லாத்தையுமே கடந்து தான் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட ஜேர்னியில் வந்து சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய செகனாஸ் மேம் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். மேம், எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக ஏதாவது ஒரு தருணத்துல ஏக்கம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். பல பெண்களுக்கு வந்து ஒரு அன்பு கிடைக்கல அப்படின்றதுக்காக ஏக்கமா இருக்க ஆரம்பிப்பாங்க, இல்ல ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்றது ஏக்கமா இருக்க ஆரம்பிப்பாங்க, இல்ல நாம ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கோம் நமக்கு வந்து சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஏக்கமா இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி தருணத்துல பெண்களுடைய ஏக்கம் அப்படின்றது வந்து அதிகமா இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா? சோ அது எதனால வர ஆரம்பிக்குது? சோ பெண்களுடைய மனநிலை அந்த நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க மேம். ஏன்னா நீங்களுமே வந்து உங்களோட வாழ்க்கையில பல விதமான பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் கிடைக்காம இருந்து ஏக்கமா இருந்திருக்கும். சோ அதெல்லாத்தையும் பாக்கும்போது சோ பெண்களுக்கு ஏக்கம் அப்படின்றது ஒரு கட்டத்துல வர ஆரம்பிக்கும். சோ அந்த நேரத்துல பெண்கள் எப்படி இருக்கணும் மேம்?
5: அந்த ஏக்கம் இருக்கிறதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா சார், நம்மளுடைய வீக்னஸ் தான் சரிங்களா. மெயினா பாத்தீங்கன்னா ஏக்கம்னு ஒண்ணு வருது அப்படின்னா ரெண்டு விஷயத்துல நமக்கு ஏக்கம் வரலாம். ஒண்ணு நம்மளுடைய ப்ரொஃபஷனல் சைடு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேரிட் லைஃப். இந்த ரெண்டுத்துல ஏக்கம் வரலாம். மீதி இருக்கிறது ஏக்கம்லாம் பாத்தீங்கன்னா பேராசையில இருக்கலாம், இல்ல ஆசைகள்ல இருக்கலாம். ஏக்கம்லே பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா அம்மா இல்லாதவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கும். பாசத்துக்கு ஏங்குறவங்க இருக்காங்க. இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்கிறது பார்த்தீங்கன்னா பாசத்துக்காக ஏங்குறது தான் சரிங்களா. அந்த ஒரு பாசத்துக்காக ஏங்கிதான் நிறைய அது வந்து காமமாக போயிடுது ஒரு பக்கம், ஒரு பக்கம் அன்பாக போயிடுது. அதனால தான் நிறைய கொலைகள் கொள்ளைகள் அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. அதெல்லாம் நமக்கு தேவை. பட் அந்த மாதிரி ஏக்கங்கள் அந்த மாதிரி இருக்குது. அந்த ஏக்கம் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவை என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கணும். நமக்கு எந்த விஷயத்துல நமக்கு ஏக்கமா இருக்கு, அது எதனால நமக்கு தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எது வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம்.
4: சோ நம்மளுடைய தினந்தன வாழ்க்கையில பல பெண்கள் அவங்களோட மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்ல பெண்கள் அவங்களோட மனநிலையில எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, மன ரீதியான சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இன்னுமே பல பெண்கள் அவங்களுடைய மனசுக்குள்ள எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க மாட்டேங்குது, என்னோட பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு நடக்குது எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பல நாள் ஏக்கம் வந்து அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அதனாலே வந்து பல விதமான பிரச்சனைகள் வந்து ஃபேமிலி சைடில் வந்துகிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள், உங்களோட வாழ்க்கையிலுமே வந்து பல விதமான பிரச்சனைகள் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ பெண்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஸோ பல விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லாமல் தான் இருக்கு. அது எல்லாத்தையுமே கடந்து வர்றது தான் வாழ்க்கை. உங்களுக்கு எந்த பொருள் மேலே ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு போது, அது பல நாளாக இருக்கு அப்படின்னு போது, அது ஏக்கமாக இருக்கு அப்படின்னு போது, அதை ஃபேமிலி சைடில் இருக்கவங்ககிட்ட இல்லை உங்களுடைய கணவர்கிட்ட சொல்லி அதுக்கான தீர்வு அப்படின்றத நீங்க டக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம்ஸும் வராது, சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஸ் மேம் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பர் மேம். ஸோ இதோட நானும் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில் செகண்ட் ஹாஸ் மேம் பேசியிருந்தீங்க, ரொம்பவே நன்றி மேம். நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன் நேரிலே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி. நன்றி, டாடா பை பை நேரிலே.

0: 107.8 ஷக்கலக்க குட்டீஸ். ஒரு மரத்துக்கு கீழே ஒரு விதை ஒன்று கண்டுபிடிச்சி எடுத்துச்சு. ஸோ அந்த விதைய பார்த்த உடனே அணிலுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி இதை மண்ணில் புதைச்சி வச்சா நமக்கு வந்து பெரிய மரமாக வரும், அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய பழங்களெல்லாம் நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி அந்த ஒரு விதையை எடுத்துகிட்டு வந்து மரம் மாதிரி வளர்கிறதுக்கு புதைச்சி வச்சிச்சு. ஸோ அதுக்கு ரெகுலராக தண்ணியும் ஊற்ற ஆரம்பிச்சிச்சு, கரெக்டாக அது வந்து கவனம் எடுத்து பார்த்துக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமேட்டு அந்த விதை வந்து லைட்டாக வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ லைட்டாக அந்த சின்ன செடி மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த அணில் வந்து தெரிஞ்சுக்கிச்சு, சரி இது இனிமேல் சீக்கிரமாக வளர்ந்துடும், பழம் வந்து நமக்கு இன்னும் அடுத்த வாரம் இல்லை அடுத்த மாதத்துலேயே கிடைக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு யோசிச்சு நிறைய தண்ணியை ஊற்றி அதை வந்து நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த நிறைய தண்ணியை ஊற்றி ஊற்றி அந்த செடி வந்து செத்துருச்சுனே சொல்லலாம். எந்த ஒரு விஷயமும் தேவைக்கு அதிகமாக கிடச்சிச்சு அப்படின்னா அது தகட்டிடும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த செடி வந்து செத்துருச்சு. அப்புறம் அணிலுக்கு புரிஞ்சிச்சு, சரி இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் நேரத்தையும் நம்ம கொடுத்துருக்கணும், நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, எப்பயுமே தேவைக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்காது, மாறா நமக்கு வந்து மன கஷ்டத்தையும் தான் கொடுக்கும். ஸோ இந்த கதையோட அர்த்தம் இதுதான். ஓகேவா குட்டீஸ், சரி ஓகே. இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்கார் இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர்?
1: முகமது இஸ்மாயில்.
0: ஓகே முகமது இஸ்மாயில், நேம் சூப்பராக இருக்கு. யார் வச்சா?
1: எங்கள் அப்பா.
0: ஓகே சரி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 6th.
0: ஓகே எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: ஜாரா குளோபல் ஸ்கூல்.
0: ஓகே சரி, ஸ்கூலில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
1: இருக்காங்க.
0: யார் யாரெலாம் அது?
1: நிறைய பேர் இருக்காங்க.
0: சொல்லுங்கள், லிஸ்ட்டு போடுங்க கேட்போம்.
1: பழைய ஸ்கூலா புது ஸ்கூலா?
0: ஓ நீங்கள் வந்து தனித்தனியாக வச்சுருக்கீங்க. சரி பழைய ஸ்கூலில் யார் யார் இருக்காங்க, புது ஸ்கூலில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லுங்கள்.
1: பழைய ஸ்கூலில் அனசு, இன்னொரு அனசு, சர்வேஸு, வசந்த், அப்புறமா வந்து சிவம், அவ்வளோதான்.
0: அவ்வளோதான். சரி புது ஸ்கூலில்?
1: புது ஸ்கூலில் ஷேக்கு, அஃப்ரான் ஷெரீஃப், அப்துல் ஹாதி, ஆதில் சுஹேல், அஸ்லம், அக்மல், அப்புறமா ரிஹான் கான், தானிஷ், அப்புறமா அவ்வளோதான்.
0: அவ்வளோதான். இது கம்மியாக சொன்ன மாதிரி அவ்வளோதான் அப்படின்றீங்களே, அதை லிஸ்ட்டு போட்டு ஒரு 8 பேர் சொல்லியிருப்பீங்களா? ஓகே சரி ஓகே சரி. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளாடுவீங்களா?
1: விளாடுவோம்.
0: என்னென்ன கேம்ஸ்லாம் விளாடுவீங்க?
1: மேம் சொல்கிறது தான்.
0: நீங்களாம் இந்த இன்டர்வலில் விளாடுறது அதெல்லாம் கிடையாதா?
1: இன்டர்வலில் விளாட விட மாட்டாங்க.
0: ஓஹோ சரி, அப்போ இன்டர்வலில் பிரேக் டைம்லாம் என்ன பண்ணுவீங்க?
1: இன்டர்வல் பிரேக் டைமில் ரெஸ்ட் ரூம் போவேன், இல்லைனா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன்.
0: அவ்வளோதான்.
1: அவ்வளோதான், இல்லை சுற்றி இருப்பேன்.
0: இந்த சேட்டெல்லாம் கிடையாது. பரவாயில்லையே, ரொம்ப நல்ல பையனாக இருக்கீங்க. சரி தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸ்டேட்டியூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட.

0: வணக்கம் நண்பர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேன். பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கோபம், சோம்பல் இது மட்டுமே இல்லைங்க, மிகப்பெரிய எதிரி அப்படின்னா கவலை தான். எதிர்காலத்தை பற்றின பயம், கடந்த காலத்தை பற்றின நினைவுகள், இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு வந்து கவலையை கொடுக்குதுங்க. இந்த கவலைகள்லேருந்து முழுமையாக வெளிவந்து நிம்மதியாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கார்னகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் ஹவு டு ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற புத்தகம். தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி. இந்த புத்தகத்தை நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து படித்தேன். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த ஒரு புத்தகம். அதாவது நேற்று நடந்த தப்பு நினச்சி ஃபீல் பண்ணுறதும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்து நம்ம வந்து வாழ்கிறதும், நம்மளோட நிகழ்காலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகத்தில் ஆழமாக சொல்கிறாரு டேல் கார்னகி. அது மட்டுமே இல்லைங்க, நேற்றும் இன்றும் இல்லை, நாளையும் நமக்கு இல்லை, இன்றைய பொழுது மட்டுமே நம் கையில் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருமோ, ஏதாவது ஒரு கவலை வந்துருமோ, ஏதாவது ஒரு துயரம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது நினச்சி வருந்திக்கிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். டேல் கார்னகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி அந்த கவலை வந்துட்டால் தான் என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டால் அந்த கவலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேல் கார்னகி சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏதாவது இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னா, சரி அப்படி ஆனால் தான் என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய முறை நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கவலையே வந்து போயிடும். பல நேரங்களில் உடல் சோர்வு தான் மனக்கவலைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் போதுமான ஓய்வு, மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு கவலை அப்படின்ற ஒரு விஷயமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டேல் கார்னகி ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு. வாழ்க்கையில் எல்லாருமே விரும்புகிறது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி நீங்கள் கவலை இல்லாமல் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. டேல் கார்னகி அவர்கள் எழுதின கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி அப்படின்ற இந்த புத்தகத்தை. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
3: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
5: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்றைக்கி நம்ம கூட இஸ்மாயில் தான் ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்களை நம்ம அடுத்ததாக இஸ்மாயில் கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியும் அவங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ச்சியாக நம்ம கேட்டுட்டு வந்துட்டே இருக்கோம். அண்ட் அதே நேரத்தில் இப்போ நம்ம எதை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னா, தாய்மார்களோட ஆரோக்கியம், அதாவது பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களோட ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே இந்த பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த நேரத்தில் சில காரணங்களால் இந்த பவுடர் பாலை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் சார்?
6: அப்படின்போது ஒர்க்கிங் உமனுக்கும் நம்ம அவங்க எடுத்து கொடுக்கறது எப்படின்னு சொல்லி நம்ம இனிஷியல் டேஸில் நம்ம சொல்லி தந்துடலாம். இப்போ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி மில்க் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மோர் ஆஃப் இந்த நம்ம நோய்கள் தவிர்க்கிறது விட எக்கனாமிக்கலாகவும் அவங்களோட இப்போ ஃபேமிலியில் வந்து பவுடர் பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அதோட காஸ்ட், அதோட எக்கனாமி

0: மந்த்லி மந்த்லி வர எக்ஸ்பென்சஸ் அதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது இணை உணவு கொடுக்கும்போது எது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுதோ அது தகுந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். சில பேர் சொல்லுவாங்க டைஜஸ்ட் ஆகுது, இது அம்மா இதை சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாமா, குழந்தைக்கு பால் டைஜஸ்ட் ஆகுமா, அந்த மாதிரி கேள்விலாம் கேட்பாங்க. எதுவுமே சயின்டிஃபிக்காக எதுவுமே ப்ரூவன் இல்லைங்க. இதை சாப்பிட்டா குழந்தைக்கு ஏற்படும் தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைக்கு பேதி ஆகிற பட்சத்தில் இல்லை மோஷனில் ரொம்ப ரத்தம் கலந்து போகிற பட்சத்தில் நம்ம அம்மாவை வந்து பால் குடிக்க வேண்டாம், பிஸ்கெட்ஸ்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லாக்டோஸ் கண்டென்ட் கம்மி பண்றதுக்கு பிரஸ்ட் மில்க்ல. அது அதை தவிர மற்ற வேற எந்த ஒரு சாப்பாடும் அம்மா பத்தியமா இருக்கணும் அவசியமே இல்லை. இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்கள்லயும் சரி, ஈவன் சம் பார்ட் ஆஃப் த நம்ம டவுன்லயும் சரி, இந்த அம்மாக்கு வந்து இந்த சாப்பாடு தான் கொடுக்கணும், அதை தான் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துறதுல இருந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து கூடாதுங்க. அம்மா எதை வேணாலும் சாப்பிடலாம், மெயினா அம்மா வந்து ஆக்டிவா ஹாப்பி மூட்ல இருந்தாதான் அவங்களுக்கு வந்து அந்த மில்க் செக்ரேஷன்ஸ் வந்துட்டு அப்போ அவங்களால ஃபீட் பண்ண முடியும்.
1: ஓகே ஓகே சார், கண்டிப்பா நிறைய விஷயங்கள் எனர்ஜி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக முகமது இஸ்மாயில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கூட நம்ம நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். இப்போ பேக் டு பேக்ல சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லலாம். ஸோ நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில இடம்பெறும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சோனா எஃப்எம்ஓட நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மூலமா நீங்க சொல்லலாம். இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதேதான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா, பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம முகமது இஸ்மாயில் கூட பேசலாம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம முகமது கூட பேசிடலாமா? சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டே இருந்து மிஸ் கிட்ட திட்டலாம் வாங்கியிருக்கீங்களா?
2: இல்ல
1: இல்ல, நல்லா யோசிச்சு சொல்லுங்க.
2: சான்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் தான் திட்டம் வாங்கிருக்காங்க, நான் திட்டம் வாங்கினதுல.
1: ஓ, அப்ப நீங்க ரொம்ப குட் பாயோ.
2: எல்லா மேம் அப்படிதான் சொல்லுவாங்க, நான் வந்து நல்ல பையன் தான்ட்டா, அதனால எனக்கு எதாவது திட்டம்.
1: அதெல்லாம் கிடையாது. சரி, ஓகே, வெரி குட். சரி, நீங்கள் வீட்டுக்கு போன உடனே ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிருவீங்களா, இல்லை கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு டிவி பார்த்துட்டு டியூஷன் போயிட்டு?
2: வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மதர்சா போயிடுவேன். மதர்சாவில் இருந்து 5 மணிக்கு போனோம்னா 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து, அதுக்கு மேலே ஹோம்ஒர்க் முடிச்சு 8:00 தான் விளையாட போவோம். 9:00 இல்லைனா 10:00 வந்துடும் வீட்டுக்கு.
1: வெரி குட், ஓகே. சரி, அதே நேரத்தில் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோடனே ஃபோன் எடுப்பீங்களா?
2: அவ்வளோ நல்ல
1: இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஓகே, சரி, வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: இருக்காங்க.
1: அவங்க கூடலாம் விளையாடுவீங்களா?
2: ஆ.
1: என்னென்ன கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க?
2: கண்ணாம்பூச்சி, லாக் அண்ட் கீ, சைக்கிள்.
1: ஓகே,
2: அவ்வளோதான்.
1: சரி, உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்லாம் இருக்காங்களா?
2: இல்லை.
1: ஓகே, சரி, உங்களுக்கு வீட்டில் யார் ரொம்ப பிடிக்கும்?
2: ரெண்டு பேருமே, அம்மாவும் அப்பா பிடிக்கும், அப்பாவும் பிடிக்கும்.
1: ஏன்
2: ரெண்டு பேருமே பிடிக்கும்?
1: ரெண்டு பேருமே. சரி, ஓகே. சரி, டூருக்குலாம் போயிருக்கீங்களா?
2: போயிருக்கேன்.
1: எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
2: பெங்களூர்.
1: ம், எப்படி இருந்துச்சு, என்னென்னலாம் சுற்றி பார்த்தீங்க அங்கே?
2: ஏர்போர்ட் போனேன், அவ்வளோதான்.
1: வேற
2: வேற பெங்களூருக்கு போயிருக்கேன், அதான் ஏர்போர்ட் போயிருக்கேன். வேற எங்கள் அம்மா கூட வந்து பைக்கில் ஊருக்கு போயிருக்கேன்.
1: ம்,
2: அவ்வளோதான்.
1: ஓகே, சரி, நீங்கள் டியூஷன் போகிறீங்களா?
2: எங்கள் அம்மா தான் டியூஷன் எடுக்கிறாங்க.
1: ஓகே ஓகே, அப்போ டியூஷனுக்கு உங்கள் வீட்டுக்கு நிறைய கிட்ஸ்லாம் வருவாங்க தானே?
2: ஆமாம்.
1: சரி சரி, இப்போ மம்மி டியூஷன் எடுக்கிறாங்க. சரி, கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் சொல்லி கொடுக்குறது, அவங்க உங்ககிட்ட வந்து டவுட் கேட்குறது அதெல்லாம் இருக்குமா?
2: அம்மா வெளியே போயிட்டாங்கன்னு வந்து கேட்பாங்க, டவுட் கேட்பாங்க, அப்புறமாவில் தான்.
1: அவ்வளோதான். சரி ஓகே, சரி, எனக்காக ஏதாச்சும் ஸ்டோரி இல்லை திருக்குறள் இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறீங்களா?
2: திருக்குறள் சொல்கிறதா?
1: ம், சொல்லுங்கள்.
2: ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரில் ஒம்பப்படும் பொருள், ஒழுக்கம் எப்பொழுதும் மேல்மை தரும், அதை உயிருக்கு மேலாக கருதப்படணும். நன்றி.
1: வெரி குட், ஓகே. ஸ்கூலில் உங்களுக்கு எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்?
2: ரொம்ப பிடிக்குமா? பழைய ஸ்கூலில் சௌந்தர்யம். ம்,
1: ஏன்?
2: ஏன்னா பிடிக்காம தான்.
1: மிஸ் அடிக்க மாட்டாங்களோ?
2: அடிக்க மாட்டாங்க, யாருமே அடிக்க மாட்டாங்கன்னு.
1: ம், சரி, மிஸ் கொடுக்குற ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக முடிச்சிருவீங்களா?
2: அப்பப்போ, ஒரு நாள் ஒரு நாள்.
1: ஓகே ஓகே, சரி. இப்போ ஸ்கூலில் வந்து மிஸ் சடனாக டெஸ்ட் வச்சுட்டாங்க, என்ன பண்ணுவீங்க?
2: படிக்கவேன்னு சொல்லுவேன், அப்புறமா டெஸ்ட் எழுதி தான் ஆனவங்க, லெசன் நடத்தினது வந்து புரிஞ்சு எழுதிடும்.
1: ஓகே ஓகே, சடனாக டெஸ்ட் வச்சிட்டாலும் எழுதிடுவீங்க. ஓகே, வெரி குட். சரி, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம முகமது கூட பேசலாம் அடுத்தடுத்து. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன
2: வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
1: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
2: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட முகமத் தான் ரொம்பவே சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. முகமத் மாதிரியே உங்க குழந்தைங்களும் சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787770108 அப்படின்ற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சரி, ஓகே. இப்போ மழை காலம் இல்லையா, ஸோ அதனால குழந்தைங்க எப்பயுமே ஏதாச்சும் சூடாக கிடைக்குமா, ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது ஈவினிங் டைமில் சூட சூட ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அதனால ஈவினிங் ஸ்நாக்ஸும் இல்லாமல் டின்னரும் இல்லாமல் பொதுவாக இந்த ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுத்து பாருங்களேன். சூடாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நைட்டு டின்னரையே கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டிஷ்ஷை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன் பாட் ரசம் ரைஸ் தான். ஒன்றும் இல்லை, ரசம் சாதம் தான், பட் அதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. எப்படி செய்யறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்றத சொல்லிடவா? அரிசி 1 கப், துவரம் பருப்பு 1/2 கப், தக்காளி 2, பூண்டு 5 பல், மிளகு 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, புளி 1 எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு, தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும், மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, கொத்தமல்லி கொஞ்சோண்டு, எண்ணெய் தேவையான அளவு, தண்ணி 3/2 கப். இவ்வளவுதான் இந்த ஒன் பாட் ரசம் ரைஸுக்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு சூப்பராகவும் டேஸ்டாகவும் சூடாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டின்னரை எப்படி செய்யறது அப்படின்றத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் மிக்சியில மிளகு, ஜீரகம், பூண்டு இது மூணுமே ஒன்னா சேர்த்து, அது கூடவே லைட்டா 4 கருவேப்பிலையும் சேர்த்து, நம்ம எப்பயும் ரசத்துக்கு அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊத்தி அது சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சுட்டு, அதுக்கப்புறமா தக்காளியுமே அது கூட சேர்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மிளகு ஜீரக பொடி, அதையுமே அது கூட சேர்த்துட்டு வாசம்

ஓரளவுக்கு வதக்கிட்டு பருப்பு அரிசி புளி தண்ணி இது மூணையுமே ஒன்றா சேர்த்து அது கூட போட்டு 3.5 கப் தண்ணி சேர்த்து 3 விசில் வர வரைக்கும் வேக விட்டுறணும். இப்போ விசில் அடங்கினதுக்கு அப்புறமா இறக்கி லைட்டாக கொத்தமல்லி இலைய மேலே தூவி ஒரு கிளறு கிளறி அப்படியே குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வெண்பொங்கல் மாதிரி தான் இருக்கும். ரச சாதத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் பொங்கலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் லைட்டாக ரெண்டுக்குமே ரிலேட்டடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக இருக்கும் டேஸ்ட்டுமே. ஏன்னா ரசம் தனியாக சாதம் தனியாக தான் இது வரைக்கும் அவங்க சாப்பிட்ருப்பாங்க. இப்போது ரெண்டுமே ஒன்றா நம்ம சமைச்சு தரோம் இல்லையா. ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதோட குழந்தைங்களுக்கு சமைக்கும் போது மிளகோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா காரத்தில் அவங்களால அந்த டேஸ்ட்டை என்ஜாய் பண்ண முடியாது. பெரியவங்களுக்குனா மிளகு ஓகே, குழந்தைங்களுக்குனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 ல ஷகலக்கு குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீயரணி என் கூட.

0: பாரம்பரியமிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று. மலையோரம் வீசும் காற்று
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹர்னி கூட இன்னைக்கு நம்ம கூட முகமது இஸ்மாயில் தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ இப்ப இன்னும் சில விஷயங்களை நம்ம முகமது கூட பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட குழந்தைங்களுக்கு இந்த எஜுகேஷன் வைஸா டெவலப் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு. வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு கிளாஸில் 35 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் கண்டிப்பாக ஒரு வேற ஒரு தாட்டில் இருப்பாங்க, அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு வேற ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. ஸோ அவங்கள அவங்களோட அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் மேம்?
4: ஸ்மார்ட் போர்டு வழியாகவும் அவங்களுக்கு வீடியோக்கள் வழியாகவும் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்க மாணவர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லலாம்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் போர்டு வழியாகவும் இல்லைனா இந்த வீடியோ ரெஃபரன்ஸ் மூலிமா அதெல்லாம் வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்கறது மூலிமா கண்டிப்பாக குழந்தைங்களோட அந்த அட்டென்ஷனை நம்ம வந்து கிராப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு இப்போ வீட்டில் ஹோம் ஒர்க் எழுதுறாங்க இல்லையா குழந்தைங்க, அந்த டைமில் கூட நம்ம அவங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சோ இல்லை மாரல் வச்சோ சொல்லி கொடுத்தோன்னு வைங்களேன், ஈஸியாக ஹோம் ஒர்க்கை முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்டு எழுதுனதை மறக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கூட பேசுகிறதுக்காக முகமது இஸ்மாயில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் கூட பேசிடலாம். உங்களுக்கு ஸ்கூலில் பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
5: இங்கிலீஷ்.
3: இங்கிலீஷ் ஏன்
5: இங்கிலீஷ் பிடிக்கும் அவ்வளோதான்.
3: அதான் ஏன்?
5: ஏன்னா வந்து இங்கிலீஷ் தமிழ் ஆல்ரெடி தெரியும், தமிழ் பேசுறது. இங்கிலீஷில் வந்து நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கலாம், ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச கற்றுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து வேறு ஊருக்கு போகிறேன்னா வந்து அவங்க வந்து வேறு லாங்குவேஜ், நான் வேறு லாங்குவேஜ், அப்போ வந்து இங்கிலீஷில் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதான்.
3: ஓகே, வெரி குட். சரி, உங்களோட ஆம்பிஷன் என்ன?
5: டாக்டர்.
3: டாக்டர் ஏன், எதனால் நீங்கள் வந்து டாக்டர் சூஸ் பண்ணீங்க?
5: எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் இருந்துச்சு, நான் எங்கள் அம்மாவுக்கு நானே பார்த்துப்பேன்.
3: ஓகே ஓகே, சூப்பர். சரி, அதுக்காக இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ்லாம் இப்போலேருந்தே பண்ணிட்டுருக்கீங்களா?
5: ஆமாம்.
3: அந்த சயின்ஸ் வந்து ஃபோக்கஸ்டாக படிக்கிறது,
5: சயின்ஸ் மேக்ஸ்.
3: சூப்பர் சூப்பர், வெரி குட். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அதே மாதிரி நிகழ்ச்சியில் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
5: தேங்க்யூ.
3: ஓகே, வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட சோனா எஃப்எம்ல. அடுத்ததான் உங்களுக்காக வர காத்திருக்கிறது 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தான். ஸோ மலைவாழ் மக்களோட வாழ்க்கை வரலாறு மற்றும் அவங்களோட கலாச்சாரம் உணவு முறையெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி நிறைய புது புது விஷயங்களை உங்களுக்காக தருண் சொல்கிற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ மறக்காம கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி, டாடா பாபாய் நேயர்களே.

0: 97.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. ஒரு மலையிலிருந்து ஒருத்தர் கீழே இறங்குறது சாதாரண விஷயம். ஆனால் ஒரு மலையிலிருந்து 158 மீட்டர், அதாவது 518 அடி தூரம் காற்றுல பறந்து போகிறது சாதாரணமா? கேட்கவே வியப்பா இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒரு சாகசத்துக்காக உருவாக்கப்பட்ட இடம்தான் காப்பர் பீக். அமெரிக்காவோட மிச்சிகன் மாநிலத்தில் அயர்ன்வுட் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய காப்பர் பீக் ஒரு சாதாரண மலையே கிடையாது. இது ஒரு ஸ்கை ஃப்ளையிங் ஹில் அப்படின்னு சொல்லப்படுது. லாரன் லார்சன் அப்படின்றவரால் வடிவமைக்கப்பட்ட இந்த ஸ்கை ஃப்ளையிங் ஃபெசிலிட்டி 1969 கட்டப்பட்டது. அடுத்த வருஷமான 1970 பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இது மேற்கு அரைக்கோளத்தில் இருந்த ஒரே ஸ்கை ஃப்ளையிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு குறிப்பிடப்படுது. 1970 to 1994 வரைக்கும் காப்பர் பீக் FIS அங்கீகரித்த 10 போட்டிகள் நடைபெறத்துக்காக அனுமதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 2 சர்வதேச போட்டிகளும் இங்கே நடந்திருக்கு. ஆனால் காப்பர் பீக்கோட பேரை சாகச உலகத்தில் இன்னும் பிரபலமாக்குனது அதோட ரெக்கார்டு ஜம்ப்பு தான். 1994 ஜனவரி 22 மற்றும் 23 தேதிகளில் ஆஸ்திரியாவை சேர்ந்த மேத்திஸ் வால்னர் மற்றும் வெர்னர் அப்படின்றவங்க தலா 158 மீட்டர், அதாவது 518 அடி தூரம் வரைக்கும் பறந்து காப்பர் பீக்கோட ஹில் ரெக்கார்டை பதிவு செஞ்சாங்க. 518 அடி, ஒரு கிரிக்கெட் பிச்சை விட பல மடங்கு தூரம். ஆனால் காப்பர் பீக்கோட கதை 1969 மட்டும் ஆரம்பிக்கல. 1845 இங்கே சிபேவா காப்பர் மைனிங் கம்பெனி கிரானைட் ராக்ல ஒரு டனல் அமைச்சு காப்பர் மைனிங் செய்ய முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் காப்பர் உற்பத்தி செய்ய முடியாததுனால அந்த முயற்சி அதுக்கப்புறமா மூடப்பட்டது. சுமார் 1900 ஓல்டு பீக் கம்பெனி மறுபடியும் ஆய்வு செஞ்சது. ஆனாலும் உற்பத்தி எதுவும் நடக்கல. இன்னைக்கு கூட 1845 உருவாக்கப்பட்ட அந்த மைனிங் டனல் அங்கே இருக்குங்க. 1994 அப்புறம் காப்பர் பீக்ல ஸ்கை ஃப்ளையிங் நடக்கவே இல்லை. ஆனால் இந்த இடத்தோட கதை அதோட முடிஞ்சிடல. 2022 மார்ச் 30 சர்வதேச ஸ்கை ஜம்பிங் ஈவெண்ட்டை மறுபடியும் காப்பர் பீக்குக்கு கொண்டு வரதுக்காக மிச்சிகன் ஸ்டேட் $20 மில்லியன் கிராண்ட் கொடுத்ததுங்க. 2025 லேண்டிங் ஹில் ரெனோவேஷன் பணிகள் தொடங்கப்பட்டது. தற்போதைய திட்டப்படி புதிய கான்கிரீட் லேண்டிங் ஹில் மற்றும் அவுட்ரன் கட்டுமானம் 2026 டிசம்பரில் நிறைவடைய திட்டமிடப்பட்டிருந்ததுங்க. ஒரு காலத்தில் மைனிங் நடந்த இடம், அதுக்கப்புறம் உலகத்தோட கவனத்தை ஈர்த்த ஸ்கை ஃப்ளையிங் ஃபெசிலிட்டி இன்னைக்கு மறுபடியும் சாகச விளையாட்டுக்காக தயாராகிக்கிட்டு இருக்கு. அதுதாங்க காப்பர் பீக். சில இடங்கள் உயரத்தால் மட்டும் பெருசாக இருக்கிறது இல்லை, அங்கே நடந்த வரலாறும் சாதனைகளும் மறுபடியும் எழக்கூடிய முயற்சிகளும் தான் அந்த இடத்த மறக்க முடியாததாக மாற்றுதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக, சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியாக அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியாக தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும்

0: நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கு மட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான் நினைவோ ஒரு பற

0: பறவை ஒரு பறவை.
1: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருந்தாங்க. நேர்களே, நான் ஏற்காடுக்கு போயிருந்தப்போ ஜோதி அப்படின்ற ஒரு அக்காவை வந்து சந்திச்சிருந்தேன். அவங்க வந்துட்டு காக்கம்பாடியில் வந்துட்டு வசிச்சுட்டு வராங்க. அவங்க கிட்ட அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸை பற்றியும் விவசாயம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் மக்களோட வாழ்வாதார முன்னேற்றத்துக்காக என்னென்ன வேலை செஞ்சுட்டு வராங்க அப்படின்றத பற்றியும் நிறைய விஷயங்களை கேட்டிருந்தேன். அவங்களுமே பகிர்ந்திருந்தாங்க. வாங்க, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அக்கா.
5: வணக்கங்கண்ணா.
4: உங்கள் பேர்
5: ஜோதிங்கண்ணா.
4: எந்த ஊருக்கா? காக்கம்பாடியில. எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க?
5: 9 வருஷமா.
4: இப்ப முன்னாடி இருந்த கிளைமேட், அதாவது மழை வந்துட்டு அப்ப வந்து நல்லா பெஞ்சிட்டு இருந்தது, இப்ப வந்துட்டு எப்படி இருக்கு? என்ன மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் ஆயிருக்கு?
5: மழை இப்ப அதிகமா இல்லைங்கண்ணா, கொஞ்சம் புரட்டாசி இந்த மாதிரி மாசத்துல தாங்கண்ணா மழை வரும்.
4: விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க?
5: அதிகமாக தாங்கண்ணா உயர்ந்துருக்குங்கண்ணா. ஃபர்ஸ்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்கண்ணா இருக்கும், இப்போ ரொம்ப அதிகமாக விலைவாசி ஏறிச்சு. ஒரு சோப்பு தாங்கண்ணா வாங்க முடியும், இப்போ ரேட்டுக்கு அதுதான் வாங்க முடியும்.
4: இங்கே வந்துட்டு மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க?
5: இங்கேங்கண்ணா காட்டு வேலை தாங்கண்ணா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கொத்து வேலைக்கு போகிறவங்க போகிறாங்கண்ணா, அந்த வேலை தாங்கண்ணா மேக்ஸிமம் அந்த வேலை தான் அதிகமாக செஞ்சுட்டு இருக்காங்க.
4: இங்கே என்னென்ன விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க?
5: காப்பி மிளகு இந்த மாதிரி தாங்கண்ணா.
4: ஓகேங்கா. இங்கே வந்து அத்தியாவசிய தேவை, அதாவது மக்களோட வாழ்வாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வசதிகள் வந்து தேவையாக இருக்குது, அந்தந்த வசதிகள்லாம் சொல்லுங்கள்.
5: எங்களுக்கு பசுதானா முக்கியமாக வேணுங்கண்ணா, அந்தந்த டைமுக்கு இல்லைங்கண்ணா. காலையிலையும் சாயந்தரம் மட்டும்தான் ஸ்கூல் பிள்ளைங்களு இருக்குது, மற்றவங்க போகிறதா இருந்தால் நடந்து போயிட்டு தாங்கண்ணா வரணும். ஏற்காடாலும் போனாலுக்கு பஸ்ஸு காலையில் 8 மணிக்கு வருதுங்கண்ணா, சாயந்தரம் 4:30 வரும். 10 மணிக்கு மேலே ஒரு விட்டால் கொஞ்சம் பரவாயில்லைங்கண்ணா. 10 மணிக்கு ஒரு டைமு, ஒரு மதியம் 1 மணிக்கு அது மாதிரி வருட்டால் பரவாயில்லைங்க. ஆமாங்கண்ணா, காட்டு ஏறும் தான் இல்லைதாங்கண்ணா தாங்க முடியல. உங்கள் ஊருக்கெல்லாம் வந்துருந்துங்கண்ணா, அது பயந்துக்கிட்டு காட்டு கூட போக முடியலங்கண்ணா, வேறு அது பயந்து பயந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குதுங்கண்ணா. ஆமாம், ஆளுங்களாம் முட்டி இறந்து போயிருக்காங்கண்ணா எங்கள் ஊரில். தேங்க்யூண்ணா.
3: ரொம்ப பொறுமையாக தெளிவாக இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்ட ஜோதி அக்காவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேரில் இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்ப்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.
3: இந்து தமிழ் திசை மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்தும்
4: வரையும் விரல்கள் வளரும் கனவுகள் மாபெரும் ஓவிய போட்டி,
3: 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.
4: 1 முதல் 4 வகுப்பு வரை மை பியூட்டிஃபுல் கார்டன் என்ற தலைப்பிலும்,
3: 5 முதல் 8 வகுப்பு வரை சேவ் வாட்டர் சேவ் லைஃப் என்ற தலைப்பிலும்,
4: 9 முதல் 12 வகுப்பு வரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலும் ஓவிய போட்டி நடைபெறுகிறது.
3: நடைபெறும் நாள் அக்டோபர் 10, 2026 சனிக்கிழமை காலை 8:30 முதல் மதியம் 1:30 வரை.
4: நடைபெறும் இடம் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், சோனா கேம்பஸ், ஜங்ஷன் மெயின் ரோடு, சேலம்.
3: தொடர்புக்கு 9566646363.
4: அனைவரும் வாரி, அனுமதி இலவசம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் எந்த ஒரு கிராமத்துக்கு போனீங்கனாலும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த நாட்டுப்புற பாட்டு, கும்மி பாட்டு, அந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே பாடுவாங்க. நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா திருவிழா சமயத்தில் நீங்கள் போய் கேட்கலாம். அப்படி நான் வெளியூர் கிராம திருவிழாவுக்கு போயிருந்தப்போ தான் தர்மராஜா பாடல் அப்படின்ற ஒரு பெரிய பாடலை வந்துட்டு கேட்டேங்க. அந்த பாடல் பெருசாக இருக்கிறதுனால அதுலேருந்து சின்ன சின்ன பகுதியாக உங்களுக்காக ஒலிபரப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க அந்த பாடலில் இருந்து ஒரு சின்ன பகுதியை கேட்டுட்டு வரலாம்.

ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. இந்த பாடலை பாடி கொடுத்த ஏற்காடு பிளியர் கிராம மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் நேர்களே. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8.

நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்கன்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு
1: மச்சான். அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
3: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அப்படிங்க

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை உலகத்தில் ஒவ்வொரு உயிரினத்துக்குமே ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்குது. அந்த வகையில் தன்னுடைய வித்தியாசமான அழகால் நம்மளோட கவனத்தை இருக்கக்கூடிய ஒரு அழகான நீர்ப்பறவை தான் குமிழ் அழகு வாத்து அப்படின்றது. இந்த வாத்தை பற்றி தாங்க இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, இந்த வாத்து நம்ம தமிழ்நாடு சேலம் மாவட்டத்துக்கு வந்துட்டு வலசை வருது. இது சேலத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வாத்தாகவுமே இருக்குது. இதை இங்கிலீஷில் நாப் பில்ட் டக் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்லேயே இதோட தனித்துவம் இருக்குங்க. குறிப்பாக

ஆண் பறவையோட அழகுல இருக்கக்கூடிய பெரிய கருப்பு நிற குமிழ், அந்த அமைப்பு தான் இதோட முக்கிய அடையாளம். குமிழகு வாத்துகள் ஆப்பிரிக்காவோட சகாராவுக்கும், தெற்கு பகுதிகள் மடகாஸ்கர், தெற்காசியாவோட பெரும்பாலான பகுதிகள் மற்றும் இந்தோனேஷியா மாதிரியான பல பகுதிகள்லையுமே இருக்கு. இந்த பறவை வாத்து இனங்கள்லயே பெருசா இருக்கிறதுல ஒன்னா இருக்கு. இதோட உடலோட நீளம் சுமார் 56-76 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமாங்க. ரக்கைகளை விரிச்சா அதோட அகலம் 116-145 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இதோட எடை சுமார் 1-3 கிலோ வரைக்கும் இருக்குமாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெருசு அப்படின்னு. அதோட தோற்றத்தை பார்த்தா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். முதிர்ந்த பறவைகளுக்கு அடர் புள்ளிகளோட கூடிய வெள்ளை தலை, வெள்ளை நிற கழுத்து மற்றும் கீழ்ப்பகுதி இருக்கும். மேற்பகுதியில் பளபளப்பான நீல கருப்பு நிற இறகுகள் இருக்குங்க. ஆண் பறவை பெண் பறவையை விட பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட அழகில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கருப்பு குமிழ் இதை மற்ற வாத்துகள் கிட்டேருந்து ஈஸியாக வேறுபடுத்தி காட்டுது. இப்போது இந்த பறவையோட வாழ்க்கை முறையை பார்க்கலாம். குமிழ் அழகு வாத்துகள் வெப்பமண்டல பகுதிகளில் இருக்கக்கூடிய நன்னீர் சதுப்பு நிலங்கள் மற்றும் ஏரிகளில் இனப்பெருக்கம் செய்யுது. பொதுவாக ஒரே இடத்துல வாழக்கூடிய தன்மை கொண்ட இது ஈரமான பருவத்தில் தங்களோட வாழ்விடங்களில் பரவலாக இருக்குங்க. இது உணவா முக்கியமா தாவரங்களை மேய்ஞ்சு சாப்பிடுதுங்க. அதோட சின்ன மீன்கள், முதுகெலும்பற்ற உயிரினங்கள் மற்றும் விதைகளையும் குறைந்த அளவுல சாப்பிடுது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த வாத்துகள் பெரும்பாலும் மரங்கள்ல உட்கார்றதையும் விரும்புது. அது மட்டும் இல்லாம இது கூட்டமாகவும் இருக்கும். ஈரமான பருவத்துல சின்ன கூட்டங்களாகவும், வறண்ட பருவத்துல சில நேரங்கள்ல 100 பறவைகள் வரைக்கும் கொண்ட பெரிய கூட்டங்களாகவுமே இருக்குங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இதோட இனப்பெருக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப்பிரிக்க பகுதிகளில் குமிழகு வாத்துகள் மழைக்காலத்திலையும் அதுக்கப்புறம் இனப்பெருக்கம் செய்யுதுங்க. மழை வந்துட்டு போதுமானதாக இல்லாத காலங்களில் இனப்பெருக்கம் நடக்காமலுமே வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கான். இது முக்கியமாக மரப்பொந்துகள்லேயும் உயரமான புற்கள்லேயும் கூடு கட்டுது. பெண் பறவை பொதுவாக 7-15 மஞ்சள் கலந்த வெள்ளை நிற முட்டைகள் இடுது. நேர்களே, குமிழகு வாத்தோட எண்ணிக்கை சில பகுதிகளில் குறைந்து வந்தாலும் அதோட பரந்த வாழ்விட பரப்பு காரணமாக உலகளவில் அச்சுறுத்தப்பட்ட இனமாக தற்போது கருதப்படலைங்க. IUCN சிவப்பு பட்டியலில் குறைந்த அக்கறை, அதாவது லீஸ்ட் கன்சர்ன் அப்படின்ற நிலையில தான் இந்த பறவையுமே இருக்கு. இந்த பறவை, ஒரு பறவையை பாதுகாக்கிறது அப்படின்றது ஒரு உயிரினத்தை மட்டும் பாதுகாக்கிறது கிடையாது, அது வாழக்கூடிய நீர்நிலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை சூழலையும் பாதுகாக்கிறது தான் அப்படின்றத நமக்கு உணர்த்துது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: நேரிலே ஒரு அருமையான பாடலை வந்துட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உலகத்தில் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறை இருக்கும்னு நம்ம நினச்சிக்கவே கூடாது. உலகத்தில் ஒவ்வொரு மூலையிலையுமே தனித்துவமான மொழி, கலாச்சாரம், பாரம்பரியத்தோட மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி ஒரு சுவாரஸ்யமான பழங்குடியின மக்களை பற்றி தான் இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்களோட பேர் குல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. குல் மக்கள் ரஷ்யாவோட தாகிஸ்தான் பகுதியில் பெரும்பாலும் வசிக்கிறாங்க. குறிப்பாக அகுல்ஸ்கி மாவட்டம் இவங்களோட முக்கியமான வாழ்விடமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிலர் சமவெளி பகுதிகள்லேயும் நகரங்கள்லேயும் வசிக்கிறாங்க. 2010 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி ரஷ்யாவில் சுமார் 34,160 குல் மக்கள் இருந்ததா சொல்லப்படுது. சரி, இவங்களோட ஸ்பெஷல் என்ன? மொழிதாங்க. குல் மக்கள் பேசக்கூடிய மொழி குல்மொழி. இந்த மொழி வடகிழக்கு காகசியன் மொழி குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய லெஸ்கிக் மொழிக்குழுவை சேர்ந்தது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? குல் மக்கள் ஒரே இடத்துல மட்டும் இல்லாம 4 வேற வேற பள்ளத்தாக்குகளில் வாழக்கூடிய குழுக்களா பிரிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பகுதிகள் அகுல்டெரே, குராக்டெரே, குசான்டெரே மற்றும் பியூக்டெரே அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு சமூகத்துக்குள்ளேயே வேற வேற பள்ளத்தாக்குகளில் வாழக்கூடிய குழுக்கள். அவங்களோட வரலாற்றை பார்க்கும்போது இஸ்லாமும் அவங்களுடைய சமூக வாழ்க்கையில முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கிறத பார்க்க முடியும். 8 நடந்த அரபு படையெடுப்புக்கு அப்புறமா குல் மக்கள் ஒப்பீட்டளவுல ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதா இந்த தகவல்கள் குறிப்பிடுதுங்க. சரி, இப்போ அவங்களோட சமூக வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் போகலாம். பழைய காலத்துல குல் மக்கள் துக்கும்கள் அப்படின்னு அழைக்கப்பட்ட குல அமைப்புகளா பிரிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு துக்கும்ல சுமார் 20-40 குடும்பங்கள் வரைக்கும் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு குழுவுக்குமே தனித்தனி மயானம், மேய்ச்சல் நிலம், வைக்கோல் வயல்கள். அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல அந்த குளத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குமே உதவி செஞ்சு பாதுகாப்பா இருக்க

வேண்டிய பொறுப்புடைமையை பகிர்ந்துகிட்டாங்க. இதை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஒவ்வொரு கிராமத்துக்குமே ஒரு கிராம சபை இருந்திருக்கு. அந்த சபையில பல துக்கும்களுக்கு பிரதிநிதித்துவம் இருந்ததுங்க. ஒரு பெரியவர் அந்த சபைக்கு தலைமை தாங்கினாரு. அதே மாதிரி கிராம முல்லாவும் காதியும் உள்ளூர் விஷயங்கள்ல முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. குடும்ப வாழ்க்கையை பார்த்தாலும் பழைய காலத்துல குல் மக்கள் கூட்டு குடும்பங்களா வாழ்ந்திருக்காங்க. ஒரே வீட்டில் சராசரியாக 15-20 பேர் வரைக்கும் இருந்திருக்கலாமாங்க. அந்த குடும்பத்தில் பொதுவாக ஒரு மூத்த ஆண் தான் அந்த குடும்பத்தோட முக்கிய முடிவுகளை எடுப்பாராம். ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான பாரம்பரியமே இருக்கு. குடும்பம் பிரிஞ்சப்போ திருமணமாகி வேற வீட்டுக்கு போயிருந்த சகோதரிகளுக்கும் குடும்ப சொத்தில் ஒரு பங்கு வழங்கப்பட்டதா சொல்லப்படுதுங்க. நேர்களை ஒரு சமூகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட எண்ணிக்கையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது. அவங்களோட மொழி, குடும்ப அமைப்பு, சமூக வாழ்க்கை, நம்பிக்கைகள், பாரம்பரியம், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் போது தான் அந்த சமூகத்தோட உண்மையான தனித்துவம் நமக்கு புரியும். உள்மக்களோட வாழ்க்கையும் அதை தான் நமக்கு சொல்லுது. இடம் வேறா இருக்கலாம், மொழி வேறா இருக்கலாம், வாழ்க்கை முறை வேறா இருக்கலாம், ஆனால் தங்களோட சமூகத்தோட அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் தலைமுறை தலைமுறையாக கொண்டு போகிறது தான் ஒவ்வொரு சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழகு. இப்படிப்பட்ட உலகத்தோட வித்தியாசமான மக்களையும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியை கேளுங்க. இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு, 9:00 ஆக போகுது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நாளை நிகழ்ச்சியில இன்னைக்கு இல்ல, நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா, எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவை நேர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு ராபர்ட்டோ டி வெகான்சோவுடைய வாழ்க்கை கதையை தாங்க சொல்ல போறேன். இவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வு இவருக்கும் அதே மாதிரி இவரோட ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்தது. ராபர்ட்டோ டி வெகான்சோவுடைய நேட்டிவ் அப்படின்னா அர்ஜென்டினா. ஸோ அங்கே புகழ்பெற்ற கோல் ஃபீரராக இருக்கிறார். அர்ஜென்டினா அப்படின்னா ஃபுட்பாலுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? ஸோ அங்கே வந்து ஒரு கோல் ஃபீரராக இவர் இருக்கார். 1967 பிரிட்டிஷ் ஓப்பன் அந்த ஒரு கோப்பையை வந்து வெல்றார். அதற்கப்புறம் 1968 அமெரிக்காவில் நடந்த புகழ்பெற்ற மாஸ்டர்ஸ் டோர்னமெண்டில் பங்கேற்கிறாரு. அகஸ்டோ நேஷனல் கோல்ஃப் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறுது. இறுதி சுற்றில் சும்மா பயங்கரமாக விளையாடுறாரு ராபர்ட்டோ. கிட்டத்தட்ட 65 ஸ்ட்ரோக்ஸ் அடித்து அவருடைய ஆட்டத்தை வந்து முடிக்கிறார். இது வந்து ஒரு வெற்றி. இந்த வெற்றி மூலமா பாப் கோல்ஃபி அப்படின்றவருடைய சாதனையோட சமநிலையில் இருக்கிறார். அதனால சாம்பியன் பட்டத்தை முடிவு செய்ய அடுத்த நாள் அந்த பிளே ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ஒரு போட்டி நடத்தப்பட இருந்தது. இந்த கோல்ஃப் விதிகள் படி, கோல்ஃப் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஸோ அந்த ஒரு போட்டி, அந்த கோல்ஃப் விதிகள் படி ஒவ்வொரு பிளேயர்ஸும் அவங்களுடைய ஸ்கோரை ஒரு தாளில் எழுதி வைப்பாங்க. அவங்களுடைய ஒரு தாளில் எழுதி அவங்களுடைய பார்ட்னர்ஸ்கிட்ட வந்து சரி பார்த்துக்கிட்டு கையெழுத்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கெல்லாம் பல கேமராஸ் எல்லாருமே வந்து அந்த டிஜிட்டலாகவே வந்து நோட் பண்ணிக்கலாம் அவங்களுடைய ஸ்கோர், இல்லை அவங்க உட்காந்துட்ருக்கவங்க கூட நோட் பண்ணுவாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து அவங்களே எழுதி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுவும் பார்ட்னர்ஸ்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கணும். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட்டோவுடைய கூட ஆடின டாமி ஆரோன் அப்படின்ற அந்த வீரர் ராபர்ட்டோவுடைய ஸ்கோரை வந்து எழுதுறாரு. தொடர்ந்து என்ன நடந்தது அப்படின்றத நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சாத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில, அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல் அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8

0: நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: டேய் தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
2: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
1: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
3: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
5: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இன்னைக்கு யாருடைய கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரோபர்ட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோல்ஃப் பிளேயர். கோல்ஃப் விதிகள் படி ஒவ்வொரு ஆட்டக்காரரும் அவருடைய ஸ்கோரை ஒரு பேப்பர்ல எழுதி வைப்பாங்க. ஸோ அவங்களுடைய கூட்டாளிகள் அதை சரிபார்த்து கையெழுத்து போடுவாங்க. ஸோ அன்னைக்கு ராபர்ட்டோ அவரு கூட ஆடின டாமி ஆரோன், அவர் தான் கூட ஆடுறாரு, அவர் தான் வந்து ராபர்ட்டோவுடைய ஸ்கோரை வந்து எழுதி வைக்கிறார். ஸோ 17வது ரவுண்ட், ராபர்ட்டோ ரொம்ப பர்ஃபெக்டாக விளாட்றாரு, அதாவது 3 ஸ்ட்ரோக்குகள் அதில் வந்து எடுக்கிறார். ஆனால் டாமி அரோன் தவறுதலா 4 அப்படின்னு எழுதிட்டார். இப்போ அந்த ஆட்டத்தோட முடிவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாயிடுறாரு ராபர்ட்டோ. ரொம்ப நேரம் வெயிலில் இருந்ததுனாலையும் சரி, ரொம்ப நேரம் கிரவுண்டில் விளாண்டதுனாலையும் சரி டயர்டாயிடுறாரு. அதே மாதிரி ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு உற்சாகமும் அவருக்கு இருந்தது. அப்போ அதை வந்து அவர் கவனிக்கவே இல்லை, அதில் வந்து கையெழுத்து போட்டுறார். அப்போ அந்த கோல்ஃப் விதிகள் படி ஒரு கடுமையான சட்டம் இருந்தது. ஒரு வீரர் அவருடைய ஸ்கோர் கார்டில் அந்த உண்மையான மதிப்பெண்ணை விட கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தா கையெழுத்து போட்டுட்டா அந்த அதிகப்படியான மதிப்பெண் தான் இறுதியானது. இப்போ நம்ம கிரிக்கெட்டு ஃபுட்பாலு அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் அதிகமான ஸ்கோர் எடுத்தால் தான் வின்னு. ஆனால் இந்த கோல்ஃபை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்கணும். ஸ்ட்ரோக்கில் எத்தனை ஸ்ட்ரோக்கில் வந்து முடிக்கிறாங்க, அதாவது ரொம்ப கம்மியாக இருந்தால் தான், மதிப்பெண் கம்மியாக இருந்தால் தான் அவங்க தான் வின்னு. ஆனால் இவருடைய மதிப்பெண் வந்து 1 அதிகமாக இருக்கு. ராபர்ட்டோ அவருடைய ஸ்கோர் கார்டில் 65க்கு பதிலாக 66 அப்படின்னு போட்டுறாரு. ஸோ 4 நாட்களாக விளையாண்டதோடைய கூட்டு எண்ணிக்கை 278 வந்துருது. ஸோ இவரோட ஒன்று கம்மியாக இருக்காரு பாப் கோல்பி, அதனால அவர் வந்து அந்த மாஸ்டர் பட்டத்தை வந்து நேரடியாக வென்றதா அறிவிக்கப்பட்டுறார். ராபர்ட்டோ அந்த கோப்பையை இழந்துடுறார். ஸோ இந்த ஒரு விஷயம், அதாவது கொஞ்சம் தவறுதலாக நடந்த ஒரு விஷயம், தவறு காரணமாக அந்த கோப்பையை வந்து இழந்துடுறாரு ராபர்ட்டோ. இந்த ஒரு விஷயம் பற்றி அவர் வந்து அந்த பேட்டிலாம் கொடுக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. நான் ரொம்ப முட்டாளாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர், அதாவது அவர் தான் ஜெயிச்சாரு ஆனால் கொஞ்சம் சரி பார்க்க முடியாதனால அவர் வந்து தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து சொல்லிட்டே இருக்கிறேன். இவர் எப்படி இந்த ஒரு கோல்ஃப் குள்ளார வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ஏய் ஷோபா, எப்படி இருக்க? ஸ்கூல்ல படிக்கும் போது ஒல்லியா இருப்ப, இப்ப ஆளே மாறிட்ட.
1: ஆமா காவியா, ஆனா நீ அதே மாதிரிதான் இருக்க. சரியா சாப்பிடுறது இல்லையா என்ன?
0: அட, நான் டெய்லி சாப்பிடுறேன்பா, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்படியேதான் இருக்கேன்.
1: டெய்லியும் என்ன சாப்பிடுற?
0: எனக்கு நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பப்ஸ், பர்கர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் விடாம இதே தான் சாப்பிடுவேன்.
1: அப்புறம் எப்படி உடம்புக்கு சத்து வரும்?
0: ஏன், அது சாப்பிடுறதுனால எந்த சத்தும் கிடைக்காதா?
1: காவியா, நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை தான் நாம எடுத்துக்கணும். உதாரணமா சொல்லணும்னா பச்சை பயிறு, முளைக்கட்டிய தானியம், சோளம், ராகி, இது மாதிரியான சத்தான சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை எடுத்துக்காம நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன் உடம்பு இப்படியே தான் இருக்கும்.
0: ஓ அப்படியா, சரி, இனிமே ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது சாப்பிட ட்ரை பண்றேன்.
2: துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியத்தை வீணாக்காமல் தினமும் ஒரு சிறுதானியத்தை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துடன் உடல் நலம் காப்போம்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ராபர்ட்டோ. அவர் வந்து ஒரு கோல்ஃப் பிளேயர். ஸோ அவரோட வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஆனால் ஒரு எதிர்பாராத ஒரு கவன சிதறல்னால் அந்த ஒரு போட்டியில் தோத்துறாரு. ஆனால் பல போட்டிகளில் ராபர்ட்டோ வெற்றி பெற்றிருக்கார். இவருடைய லைஃப் ஸ்டோரி தான் இன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில். ராபர்ட்டோ டி விகன்சோ, இவர் 1923 ஏப்ரல் மாதம் 14 அர்ஜென்டினாவில் பிறக்கிறார். அங்கே வந்து பியூனஸ் அயர்ஸ் அப்படின்ற ஒரு நகர். ரொம்ப எளிய குடும்பத்தில் பிறந்து வளர்றாரு ராபர்ட்டோ. இந்த கோல்ஃப் விளையாட்டு அப்படின்னா ஓரளவுக்கு பணக்கார விளையாட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இவர் எப்படி இந்த ஒரு விளையாட்டுக்குள்ளார வந்தார், அதாவது ரொம்ப ஏழ்மையான குடும்பம், கஷ்டப்படுற ஒரு குடும்பம், இப்படி ஒரு குடும்பத்தில் இருந்து எப்படி வந்தார் அப்படின்னா, அந்த கோல்ஃப் மைதானத்தில் அந்த பால்லாம் வெளியே வரும்போது அதை எடுக்கக்கூடிய ஒரு பணியாளராக அங்கே இருக்கிறார். அந்த பந்துகள் வந்து இப்போ அந்த கோல்ஃபில் அந்த அவ்வளோ பெரிய கிரவுண்டில் அந்த பந்து எங்கே இருக்குது அப்படின்னே தெரியாது. ஸோ அந்த பந்துகள்லாம் தேடி எடுக்கிறதுக்கு ஒரு நபர் ஒரு வேலைக்கு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு நபராக தான் அங்கே வேலைக்கு இருக்கிறாரு ராபர்ட்டோ. ஸோ அப்படியே அங்கே வந்து அந்த ஒரு பணியில் இருக்கும்போதே அந்த கோல்ஃப் விளையாட்டை கற்றுக்கிறாரு ராபர்ட்டோ. அதற்கப்புறம் அவருடைய கடின உழைப்பு, அதே நேரத்தில் அந்த கோல்ஃப் மேலே அவருக்கு இருக்கிற பிரியம், ஸோ இந்த பிரியம் அதற்கப்புறம் அவருடைய கடின உழைப்பு, ஸோ இதனால் அவருடைய திறமையை வளர்த்துக்கிட்டே இருக்கார். அவரோட 15 வயசுலேயே, அதாவது 1938 ஒரு தொழில்முறை கோல்ஃப் வீரராக மாறுறாருங்க ராபர்ட்டோ. அவருடைய அந்த கோல்ஃப் வாழ்க்கையில் உலகம் முழுவதும் 230 மேற்பட்ட முறை பல கப்பை வென்றிருக்காரு. லத்தீன் அமெரிக்காவிலிருந்து உருவான ரொம்ப மிகப்பெரிய மிக சிறந்த கோல்ஃப் வீரராகவும் ராபர்ட்டோ இன்னைக்கு வரைக்கும் கருதப்படுறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோல்ஃபில் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அது ஹிஸ்ட்ரி என்னென்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இவரோட வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்வை நான் ஏற்கனவே உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிட்டேன். தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு கேட்டுருங்க.
2: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன ரமேஷ், மேலேயே ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க?
2: இயற்கையை ரசிக்கிற மச்சான், அங்க பாத்தியா ரெண்டு குருவி ஜொயிங்கன்னு போகுது.
1: ஓ, இயற்கையை ரசிக்கிறீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
2: என்கிட்டயவா? சரி கேளு.
1: அச்சா, அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பாக்கலாம்.
2: இப்ப சொல்றேன் பாரு, ரெண்டுமே படம் பேரு.
1: அதான் இல்ல, அருவிக்கும் குருவிக்கும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
3: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அப்படிங்க

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி ராபர்ட்டோ அவருடைய ஒரு கதையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இவர் வந்து ஒரு கோல்ஃப் வீரர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது PGA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, அவங்க ஒரு சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த போட்டியில் ராபர்ட்டோ வந்து கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றார். ஸோ அதற்காக அவருக்கு வந்து ஒரு பெரிய செக் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த செக்கெலாம் வாங்கிட்டு அவர் வந்துட்டு இருக்காரு. அவருடைய கார் நிற்கிற இடத்துக்கு வந்து போகிறாரு. அங்கே ஒரு பெண் நின்றுட்டுருக்கிறாங்க. ரொம்ப ஏழ்மையான ஒரு தோற்றம், அவங்களுடைய முகம் ரொம்ப வாடி போயிருக்கு. அப்போ அந்த பெண்ணை வந்து பார்க்குறாரு ராபர்ட்டோ. கிட்ட வந்து தான் அவங்க சொல்கிறாங்க, சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேட்குறாரு. சார், எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, உயிருக்கு போராடிட்டு இருக்கான். டாக்டர் அவனுக்கு வந்து ரொம்ப சீரியஸான வியாதின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போதே அந்த பெண் வந்து ரொம்ப அழுகிறாங்க. அப்போ இவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல், அவருக்கு அப்போ தான் வந்து அந்த செக் கொடுத்துருந்தாங்க, அந்த பரிசு தொகை, அந்த செக்கை அப்படியே பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துட்டார். இதை வச்சுக்கோங்க, பையனை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பெண்மணி நன்றி சொல்லிட்டு அந்த செக்கை வாங்கிட்டு கிளம்புறாங்க. அதற்கப்புறம் இவரும் அவருடைய காரில் ஏறி வராரு. அந்த ஒரு விஷயம் நடந்து ஒரு வாரம் கோல்ஃப் கிளப்பில் இவர் வந்து இருக்கிறாரு, டிவிசன்ஸோ, ராபர்ட்டோ டிவிசன்ஸோ. இப்போ ஒரு கிளப் ஊழியர் ஒருத்தர் இவர் பக்கத்தில் வரார். சார், ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேட்குறாரு. சார், போன வாரம் நீங்கள் சாம்பியன்ஷிப்பில் ஜெயிச்சிங்கல்ல? ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு பெண்ணுக்கு உதவி பண்ணிங்கல்ல, அதை நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேட்குறாரு. தொடர்ந்து இந்த ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கோல்ஃப் பிளேயர் ராபர்ட்டோ அவரோட வாழ்க்கையில் தொடர்ந்து என்ன நடந்தது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787770107.8.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. கோல்ஃப் வீரர் ராபர்ட்டோ அவரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் அவரோட கதையையும் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு நாள் அவர் வந்து வென்று அந்த பரிசு வாங்கிட்டு கிளம்பும்போது ஒரு பெண்மணி வராங்க, என் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வாங்கின அந்த செக் அமௌண்ட்டை அப்படியே கொடுக்குறார். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வாரம் போகுது. ஒரு தம்பி அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க, சார் இந்த மாதிரி அன்னைக்கு நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து உதவி பண்ணீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட்டோ கேட்குறாரு. அந்த அம்மாவுக்கு பொய் சொல்லி பணம் வாங்குறது தான் சார் வேலையே, உங்ககிட்டையும் பொய் சொல்லி பணம் வாங்கியிருக்கிறாங்க.